மீனாக்கு மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசா

மீனாட்சி சகரிமபுதாரி சம தம சமஸ்திகா சரி நிறுதரி தனி தனி மபனி சகரிதா சரி மகரி தனி தனி பாபா பனி சகரிதா திகரிக தரிணி தரி தரி புதா இப்ப மகரிக தரிணி தனிதா கம கம திகரிக தரிணி தரி இதரி மக தரிணி தரி மதுரை அரசாளும் மீனாட்சி

நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரவ செய்து கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸின் இசை அமுதம்.

திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பக்தி பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களை இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இப்பொழுது கேட்கலாம்.

நேயர்களை, இதுவரை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரவ செய்தது இசை அமுதம் நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் இசை அமுதம் நிகழ்ச்சி நாளை காலை 5:30. இனி தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் புதிய காலை. அதற்கு முன்னதாக கேட்டுடலாம் செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கம் வரும் வரை இணைந்திருங்கள் காற்றலையோடு, குழல்மால் நகரம் மற்றும் அலைகளின் ஓசையோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் IMF நிர்வாக இயக்குநரை சந்தித்தபோது இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டிகள் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் சரத்குமார் வரவேற்றார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பாடி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர்

ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதிய கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களை, இப்பொழுது கேட்கலாம் முதலில் சேவை செய்திகள்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
3: மதுரை மாநகராட்சி ஆணையாளர் விடுத்துள்ள அறிவிப்பு. மதுரை மாநகராட்சி அம்ருத் குடிநீர் திட்ட பிரதான குழாயில் சோழவந்தான் சாலை திருவேடகம் கிராமத்தில் தொடக்க கூட்டுறவு அலுவலகம் அருகில் குடிநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. இக்கசிவை சரி செய்யும் பணிநாளை 1/9/2026 அன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. அச்சமயம் பின்வரும் வார்டு பகுதிகளில் 1/9/2026 மற்றும் 2/9/2026 ஆகிய 2 தினங்கள் குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்ற விவரம் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றது. குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் வார்டுகள் இதோ. வார்டு எண்கள் 1 முதல் 6 முடிய 8, 9, 11, 13, 15 முதல் 20 முடிய 23 முதல் 35 வரை 37, 38, 39, 41, 42, 43, 48 71 முதல் 75 முடிய 78, 79 மற்றும் 80 முதல் 100 வரை. இச்சமயம் பொதுமக்கள் குடிநீரை தேவையான அளவு இருப்பில் வைத்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு மதுரை மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ் குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
1: புதிய கலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு

0: நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.
2: மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய சிந்தனையில் தான் அமைந்திருக்கிறது. ஒருவருடைய சிந்தனைக்கு தக்கவாறு அவருடைய பேச்சும் செயலும் அமைகின்றன. நற்சிந்தனை, நற்பேச்சு, நற்செயல்களை உடையவர்களே நல்லவர்கள் ஆகிறார்கள். நல்லவர்கள் சமுதாயத்தில் நிறைந்திருக்கும் போது அங்கு அன்பும் அமைதியும் நிலவும். அடுத்தவனுடைய நலனே தனது நலன் என்ற எண்ணம் நற்சிந்தனையால் உருவாகிறது. நற்சிந்தனை அனைவரிடம் மேலோங்கினால்தான் அந்நாடு செழிப்புற்று விளங்கும். இப்படிப்பட்ட நற்சிந்தனையை மக்களிடம் தோன்ற செய்யவே அவதார புருஷர்கள் தோன்றினார்கள். தங்களுடைய உயரிய சிந்தனை மக்களுக்கு போதித்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து காட்டினார்கள். நமது ரிஷி முனிவர்கள் இந்த நற்சிந்தனை பாதையில் நீண்டகாலம் பயணித்தனர். அதன் விளைவாக உயரிய கருத்துக்கள் அடங்கிய உபநிடதங்கள் மற்றும் உயர் நூல்கள் நற்சிந்தனையை வலியுறுத்துவதை காண்கிறோம். திருவள்ளுவர் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என நற்சிந்தனையை பற்றி பேசுகிறார். அனைத்து அறத்தின் அடிப்படை நாதமாக மனமாசற்று இருக்க வேண்டும் என்கிறார். நல்லாரை காத்தற்கும் வல்லாரை இல்லாதாக்குவதற்கும் அறத்தை நிலைநாட்டுவதற்கு நான் அவதாரமாகிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறுவதை காண்கிறோம். பகவத்கீதையின் மூலமாக அடுத்தவனுக்கு செய்கின்ற தீங்கு தனக்கே செய்வதாகி விடுவதனால் தீங்கை விளக்கி நன்மையை செய்து வாழ்வதே வாழ்வாங்கு

வாழ்வதாகும் என்று கூறுகிறார். அதேபோல் புத்தர் பிரான் அகிம்சோ பரமோ தர்மக என்ற ஒப்பற்ற உபதேசத்தின் மூலம் அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கும் உயரிய தர்மத்தை, அன்பின் உயர் பெருமையை மக்களிடையே பரப்பினார். அடுத்தவனுக்கு உபகாரம் செய்யவில்லை என்றாலும் உபத்திரவம் செய்யாமல் இருப்பதே உயர் தர்மம் என்ற கருத்து அகிம்சை என்ற பொருளை விளக்குகிறது. அடுத்தார் போன்று இயேசுநாதர் மக்கள் உள்ளத்தில் இழுக்கிற அழுக்குகளை இல்லாதாக்கி அனைவரும் அன்பின் ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை போல் தன் அயலானை நேசி என்ற சிந்தனையை தோற்றுவித்தார். அது மக்களிடையே அன்பை மலரச் செய்தது. மக்கள் இனத்தின் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால் அடித்து கொண்டு சாகக்கூடாது, அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அறவழி சிந்தனையில் தம்மை ஈடுபடுத்தி பாடுபட்ட வெற்றி கண்ட வீரர் மகாத்மா காந்தி.

0: மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால் அடித்து கொண்டு சாகக்கூடாது, அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அறவழி சிந்தனையில் தம்மை ஈடுபடுத்தி பாடுபட்ட வெற்றி கண்ட வீரர் மகாத்மா காந்திஜி. அவருடைய கிருபையால் அனைவரும் ஒன்றாக இருப்பதோடு அனைவரும் சமநிலை என்னும் தன்மை ஏற்பட்டது. இவையாவும் காந்தியடிகள் ஏழைகளுக்காக தொடர்ந்த சிந்தித்த உயரெண்ணத்தின் விளைவே என்பதே உண்மை. அமெரிக்க நாட்டில் நடைபெற்ற சிகாகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளே என்ற முழக்கத்தால் அனைவரையும் பிரமிக்க செய்து உலகமே ஒரு சமுதாயம் என்பதையும் அனைவரும் இறைவனின் குழந்தைகள் என்பதையும் நமக்குள் வேண்டாத பிணக்குகளுக்கு இடமில்லை என்பதை தன்னலமற்ற தன் உயர் சிந்தனையால் சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை செய்து காட்டினார். அடுத்தார் போன்று குருதேவர் சுவாமி சிவானந்தர் மனிதன் அனைத்து வேற்றுமைகளையும் தானாகவே சிருஷ்டித்துக் கொள்கிறான். அவன் நினைத்தால் நற்சிந்தனையால் வேற்றுமையை களைய முடியும். அதற்கு நற்சிந்தனையே தேவையானது என்ற எண்ணத்தை உலகெங்கும் பரப்பி உலக மக்களை ஒன்றுபட செய்ய நற்சிந்தனை இயக்கத்தை தோன்ற செய்தார். அவருடைய போதனை, நல்லவனாக இரு, நல்லதை செய், நல்ல எண்ணங்கள் உடையவனாக, நற்பேச்சு உடையவனாக, நற்செயல்களை உடையவனாக மனிதன் மாறத் தொடங்கினால் சமுதாயத்தில் அமைதி மேலோங்கும் என்பார் சுவாமி சிவானந்தர். நமது கடமை என்ன? நமது சான்றோர் பெருமக்கள் ரிஷிகள் காட்டிய வழியில் அவர்கள் நடந்த பாதையில் பயணித்தால் நாமும் நற்சிந்தனை உடையவராக இருப்போம். வன்முறையும் அமைதியின்மையும் ஓடி மறையும் என்பதில் ஐயமில்லை.
1: இணைத்தானும் நலவை கேட்க வழங்கினார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.
2: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: 8 3 37 37 37 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸின் புதிய காலை நிகழ்ச்சியோடு

செப்டம்பர் 2 இந்நாளின் சிறப்பு. தென்னை பயிரின் முக்கியத்துவம் தொடர்பாக மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கமாக 1998 வியட்நாமில் நடைபெற்ற இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவை தலைமை இடமாக கொண்ட ஆசிய பசிபிக் தென்னை குழும மாநாட்டில் செப்டம்பர் 2 உலக தேங்காய் நாளாக அறிவிக்கப்பட்டது.

0: 1852 செப்டம்பர் 2 மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட 200 பின்னர் பிரிட்டன் நாடுகளில் கிரிகோரியன் நாட்காட்டி அறிமுகப்படுத்தப்பட்டது.
1: 1946 செப்டம்பர் 2 பிரிட்டன் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் பிரதமரின் அதிகாரங்களுடன் இடைக்கால அரசு உருவானது.
0: 1960 செப்டம்பர் 2 திபெத்தில் முதல் முறையாக நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெற்றதால் இந்த நாளை அங்கு ஜனநாயக நாள் என்று கொண்டாடுகின்றனர்.
1: 2023 செப்டம்பர் 2 இந்திய சூரிய ஆய்வு விண்கலம் ஆதித்யா L1 வெற்றிகரமாக சூரியனை நோக்கி ஏவப்பட்டது.
0: 1967 செப்டம்பர் 2 ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் நியூயார்க்கில் அமைக்கப்பட்டது.
1: அமெரிக்க பொருளியலாளர் ஹென்றி ஜார்ஜ் அவர்களின் பிறந்த தினம் 1839 செப்டம்பர் 2.
0: அமெரிக்க தொல்பொருள் கல்வெட்டு ஆய்வாளர் சில்வனஸ் மார்லி அவர்களின் நினைவு தினம் 1948 செப்டம்பர் 2.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. இப்பொழுது கேட்டுவிடலாம் இன்று நம் பண்பலையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றி. நிகழ்ச்சியும் நேரமுமாய் ஆரம்பிப்பதற்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகளை வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. முதலில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கொய்மலர்கள் சாகுபடி தகவல்கள் வழங்குபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி சதீஷ் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபால் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இன்று பாளையங்கோட்டை ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் பற்றியான தகவல்களை வழங்குகிறார் பரமக்குடி மீனா சீனிவாசன் அவர்கள். 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். 8:00 செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு புரதம் சார்ந்த ஊட்டச்சத்துகள் பற்றிய விளக்கம் அளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி சுகன்யா அவர்கள். 10:02 விருப்பகானங்கள் இன்று கேட்கலாம். என் விருப்பம் 10:30 இருபட பாடல்கள், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கரகக்கலையின் பெருமிதங்கள், கரக கலைஞர் கோ கணேஷ் ஆனந்த் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். 12:02 சிநேகிதியே, 1:00 வசந்த கானங்கள், 2:00 பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:02 NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4:02 ஆட்டக்கழம், 5:02 மாலை தென்றல், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம் நிகழ்ச்சி. இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் நீர் மேலாண்மை பற்றி சொல்கிறார் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவி தாரணி லோகநாதன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டு சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவேறுகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 4:45. அதனைத் தொடர்ந்து மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் 11:05 தேனும் பாழும். நள்ளிரவு 12 மணி முதல் நாளை காலை 4:45 வரை FM விவித் பாரதி தமிழ்

0: 102.3 MHz சென்னை அஞ்சலாக நமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நேர்களே, இதுவரை கேட்டீர்கள் இன்று நம் பண்பலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றி நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: FM listeners, நான் சிங்கர் அனன்யா பட் பேசுறேன்.

0: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
1: காலநிலை மாற்றம் என்பது பூமியின் உள்ளூர், பிராந்திய மற்றும் உலகளாவிய காலநிலைகளை வரையறுக்கும் சராசரி வானிலை அமைப்புகளில் ஏற்படும் நீண்டகால மாற்றமாகும். இந்த ஏற்ற இறக்கங்கள் இயற்கையாகவே ஏற்படக்கூடும் என்றாலும் 1800களில் இருந்து மனித செயல்பாடுகளே, குறிப்பாக புதைபடிவ எரிபொருட்களான நிலக்கரி, பெட்ரோல் மற்றும் எரிவாயுவை எரிப்பதே வெப்பத்தை தக்கவைக்கும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்களை வெளியிட முதன்மை காரணியாக இருந்து வருகின்றன. காலநிலை மாற்றம் என்ற சொல்லுக்கு இணையாக நாம் பயன்படுத்துவது புவி வெப்பமயமாதல் என்ற சொல் ஆகும். இது புவியின் மேற்பரப்பு வெப்பநிலையில் ஏற்படும் நீண்டகால உயர்வையே குறிக்கிறது. இதுவே பரந்த அளவிலான கால மாற்றங்களுக்கு அடிப்படை காரணமாகும். வளிமண்டலத்தில் இயற்கையாகவும் மனிதர்களாலும் உருவாக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் போன்ற வாயுக்கள் சூரியனின் வெப்பத்தை தக்க வைத்து புவியை வெப்பமாக வைத்திருக்க உதவுகின்றன. மனித செயல்பாடுகள், வீடுகளின் கட்டமைப்பு, காடுகளின் பரப்பு குறைதல், மரங்கள் அதிக அளவு வெட்டப்படுதல் ஆகியவை இந்த விளைவை தீவிரப்படுத்தி புவி வெப்பமயமாதலை வேகப்படுத்தியுள்ளன. நாம் தற்போது பல அடுக்குமாடி குடியிருப்புகளையும் பல்வேறு தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களையும் கட்டி பயன்படுத்தி வருகின்றோம். இக்குடியிருப்புகளில் நாம் அதிக அளவில் ஏசியை பயன்படுத்துகிறோம். இந்த குளிர்சாதன பெட்டிகள் அறைகளை குளிர்விக்கும் பொழுது வெளிப்படுத்தும் வெப்ப காற்று புறச்சூழலுக்கு அதிக வெப்பத்தை உமிழ்கின்றன. இதனால் வெப்பம் அதிகரிக்கிறது. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை மற்றும் வாயுக்கள் வளிமண்டலத்தில் பரவி காற்றின் வெப்பத்தை அதிகரிக்கின்றன. வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு போன்றவை வெப்பத்தை உட்கவர்ந்து புவி பரப்பு வெப்பநிலையை அதிகரிக்கின்றன. இவ்வாறான செயல்பாடுகளால் சூழல் வெப்பநிலை அதிகரித்து விடுகிறது. தற்போது நாம் உணரும் வெப்பமான நீட்டிக்கப்பட்டிருக்கும் கோடையும் இதனுடைய விளைவுகளில் ஒன்றாகும். நாம் வானிலை அறிவிப்பில் கேட்கும் இன்று சராசரி பகல் நேர வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி வரை உயரக்கூடும் என்பதே இதற்கு சாட்சியாகும். இதனால் இரவு நேர வெப்பநிலையும் கணிசமாக உயர்கிறது. சராசரியாக தற்போது பூமியின் வெப்பநிலை 1.44 டிகிரி

0: செல்சியஸ் உயர்ந்துள்ளது. புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்கு நாம் காடுகளின் பரப்பை அதிகரிக்க வேண்டும். மரங்கள் உணவு தயாரிப்பதற்கு அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடும். இதேபோல் நாம் மேய்ச்சல் நிலங்களில் அதிக அளவில் புற்களை வளர்க்கலாம். இவையும் அதிகமாக கார்பனை உட்கவர்ந்து கொள்ளும். நாம் விளைநிலங்களை அதிகரிக்க காடுகளை அழிக்கக்கூடாது. மேலும் குடியிருப்பு சாலை விரிவாக்கத்திற்காக மரங்கள் வெட்டப்படும் பொழுது அதற்கு பதிலாக மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். வாகனங்களை சரியான முறையில் பராமரித்து கரியமில வாயு வெளிப்பாட்டை குறைக்க வேண்டும். சூழல் மாசினை கட்டுப்படுத்துவதற்காகவும் நாம் மின் வாகனங்களை பயன்படுத்தலாம். இதே நோக்கத்திற்காகவே நமது நாட்டில் முதன்முறையாக ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்ட ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது டீசல் தேவையை குறைக்க உதவும். நாம் அனைவரும் நமது வீட்டில் மரங்களை வளர்க்க வேண்டும். இவை நாம் சுவாசிக்கும் காற்றை சுத்தப்படுத்துவதுடன் வீட்டினையும் குளிர்ச்சியாக வைக்க உதவும். பருவமாற்றத்தால் ஏற்படும் பெருமழை, மேகவெடிப்பு போன்றவற்றையும் வெப்ப அலையால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்கவும் நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த அளவு கார்பன் அளவு குறைப்பதற்கான செயல்பாடுகளை தவறாமல் செய்ய வேண்டும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. நேர்களே, இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 16 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, எளிய முறையில் சிப்பி காளான் வளர்க்கும் பயிற்சி இம்மாதம் 7 திங்கட்கிழமை செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் காலை 9:30 முதல் மாலை 5 வரை நடைபெற உள்ளது. இந்த கட்டண பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 9486392006 மற்றும் ஓர் எண் 8610599278. பயிற்சியில் காளான் குடில் அமைத்தல், காளான் வளர்க்கும் தொழில்நுட்பம், அறுவடை மற்றும் சந்தைப்படுத்துதல், இருப்பு வைக்கும் முறை, அரசு மானியம், உலர் காளான் சூப் பவுடர் மிக்ஸ், சப்பாத்தி மிக்ஸ் போன்ற பொருட்களின் சிறப்பு செயல்முறை பயிற்சி அளிக்கப்படும். ஆர்வமுள்ளோர் பயிற்சி கட்டணம் செலுத்தி பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி கையேடு சான்றிதழ் வழங்கப்படுவதோடு காளான் வித்துக்கள் விற்கப்படும். இவ்வாறு செட்டிநாடு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, தேக்கு நாவாய் பூச்சி தாக்குதல் குறித்த அறிவிப்பு. தேக்கு கன்றுகளை சுற்றி அதிக நீர் இருக்கும் போதும் ஆறு மற்றும் ஏரி பகுதிகளில் உள்ள கன்றுகளிலும் நாவாய் பூச்சி தாக்குதலை காண முடியும். முதிர்ந்த பூச்சி மற்றும் நிம் பருவம் தேக்கு இலைகளை ஓரளவு பாதிக்கும். இவை தேக்கு தண்டு நுனியில் உள்ள இலைகளின் அடிப்பகுதியில் தங்கி இலை சாற்றை உறிஞ்சி மரத்தின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு தீமை செய்யும் பூச்சியாகும். இலைகளின் சாற்றை உறிஞ்சி இலைகளை மஞ்சள் நிறமாக்கி வளர்ச்சி குன்ற செய்யும். இலைகளின் அடிப்பக்கத்தில் இருந்து பச்சையத்தை தின்னும். இதனால் நுனி இலைகள் மஞ்சளாகும், வளைந்து சுருளும். பெரும்பாலும் தாக்குதல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. என்றாலும் சாதகமான சூழ்நிலை அதிகம் பெருகி மர வளர்ச்சியை குறைக்கும். இவற்றை நாம் தொட்டால் துர்நாற்றத்தை வெளியேற்றக்கூடியவை. தனது எதிரிகளின் மீது துர்நாற்றத்தை வீசி தப்பித்துக் கொள்ளும்.

0: இளம் பூச்சிகள் வெண்மையாகவும் முதிர்ந்தவை பழுப்பு நிறத்திலும் காணப்படும். பெரும்பாலும் இந்தியா முழுவதும் இந்த பூச்சி தாக்குதல் காணப்படும். வேப்பங்கொட்டை கரைசல் தெளிப்பு நாவாய் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும். வேப்பங்கொட்டை 5 கிலோ, நாட்டு ரக பூண்டு 1/2 கிலோ, கோமியம் 10 லிட்டர், காதி சோப் 100 கிராம் இவற்றை எடுத்துக்கொண்டு வேப்பங்கொட்டையை உரலில் நன்றாக இடித்து வேப்பங்கொட்டை தூளை பருத்து துணியில் கட்டி 10 லிட்டர் கோமியத்தில் ஊறவிட வேண்டும். பூண்டை விழுதாக அரைத்து கோமியத்தில் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டும். வேப்பங்கொட்டையின் சாறு சிறிது சிறிதாக கரைந்து கோமியத்தில் கலக்கும். 2 நாட்களுக்கு பின் வடிகட்டி கரைசலை எடுத்துக்கொள்ள வேண்டும். காதி சோப்பை முதல் நாளே பொடி பொடியாக நறுக்கி ஊற வைக்க வேண்டும். சோப்பை தண்ணீரில் நன்றாக கரைத்துக் கொண்டு அதையும் வேப்பங்கொட்டை கரைசலுடன் கலந்து கொள்ள வேண்டும். இந்த வேப்பங்கொட்டை கரைசலை 1 லிட்டர் எடுத்து 10 லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயன்படுத்தலாம். மாலை 3 மணிக்கு மேல் தெளிப்பது நல்லது. காலையில் கரைசலை அடிக்கும் போது வேப்பங்கொட்டை கரைசலில் உள்ள ஆல்கலாய்ட்ஸ் சூரிய ஒளியினால் அழிந்துவிடும். இதனால் பலன் குறைந்து போகும். வேப்பங்கொட்டை கரைசலை மாலையில் தெளிக்கும் போது அதில் உள்ள ஆல்கலாய்ட் இலையில் நன்கு ஒட்டிக்கொள்ளும். இதனால் வேம்பின் கசப்பு தன்மை 2 முதல் 4 நாட்கள் வரை பயிரில் நீடித்து இருக்கும். கரைசலை அவ்வப்போது புதிதாக தயார் செய்து பயன்படுத்துவது சிறந்தது. அப்போதுதான் கரைசல் வீரியமாக இருக்கும். இது மிகச் சிறந்த பூச்சி விரட்டியாக செயல்படும். வேம்பின் வாசனையால் பூச்சிகள் பயிர்களை நெருங்காது. வேம்பின் கசப்பு சுவையால் பூச்சிகள் பயிரின் இலையை சாப்பிடாது. மேலும் உண்ணும் பூச்சிகளின் வயிறு மந்தமடையும். பெண் பூச்சிகள் முட்டையிடுவது மந்தமாகும். மாவில் கவாத்து செய்தல் குறித்த அறிவிப்பு. ஆரோக்கியமான மாமரம் அதிக விளைச்சலுக்கான முதல் படி. செப்டம்பர் மாதத்தில் 3 வருடங்களுக்கு 1 முறை கவாத்து செய்யப்பட வேண்டும். மரத்தில் தாழ்ந்து இருக்கும் கிளைகள், குறுக்கும் நெடுக்குமாக ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும் கிளைகள், நோய் தாக்கிய கிளைகள் மற்றும் மெல்லிய கிளைகள், காய்ந்த கிளைகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும். இவ்வாறு கவாத்து செய்வதால் சூரிய வெளிச்சம் மற்றும் காற்று உள்ளே உள்ள கிளைகளுக்கு கிடைத்து மரம் நன்றாக வளர்ந்து அதிக பூ பூத்து காய்பிடிக்க ஏதுவாகின்றது. இதனால் அதிக மகசூல் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. செய்தியில் கொய் மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்களை வழங்குகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள்.
1: கார்னேஷன் பயிர் வந்து அதிக அளவில் வந்து கொய்மலராக வளர்க்கப்படுகின்றன. என்னென்ன வகைகள் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயண்ட் சௌபாட், ஸ்மால் சௌபாட், மார்கரெட் போன்ற வகைகள் வந்து இது ரொம்ப முக்கியமான ரகங்களாகும். இரண்டாவதாக பார்க்கும்போது பார்டர் மற்றும் பிக்கோட்டி வகை. பார்டர் வகை வந்து தனி நிறம் மற்றும் பல்வேறு வண்ண வகைகள் வந்து இதில் காணப்படும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்கள்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு, இளஞ்சிவப்பு, மஞ்சள், ரோஸ் மற்றும் ஊதா நிறங்களில் வந்து இந்த வகை வந்து காணப்படுகிறது. மூன்றாவது வகை வந்து மார்மேசன், நெருக்கமான தலைகளுடனும் அகன்ற இலைகளுடனும் காணப்படும். இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாசனை நிரப்பிய பயிராகவும் இருக்குது. அதேமாதிரி நானாவது வகை பார்த்தீங்கன்னா வந்து வருடம் முழுவதும் பூக்கும் வகைகள் ஸ்டாண்டர்ட் கார்னேஷன். கார்னேஷன் வகைகள் பார்க்கும்போது வெள்ளை, இளஞ்சிப்பூ, ஸ்கார்லெட், கிரிம்சன், மஞ்சள், பர்பிள், ஃபேன்சி. இப்போ வெள்ளைன்னு பார்க்கும்போது ஒயிட் சிம், ஒயிட் பர்பெக்சன். இளஞ்சிவப்புன்னு எடுத்துக்கிட்டா பிங்க் சிம், குரோலிசன். அதேமாரி ஸ்கார்லெட் கலர்னு பார்க்கும்போது வில்லியம் சிம், ராயஸ் மேரி. நாலாவது பார்த்தீங்கன்னா கிரிம்சன். இதனோட வகைகள் வந்து ராயல் கிரிம்சன். அடுத்தது மஞ்சள். மஞ்சள் எடுத்தீங்கன்னா கோல்டன் ரெயின். பர்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மார்கரெட். அடுத்ததாக வந்து இந்த கார்னேஷனுக்கு மண் மற்றும் வடிகால் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வடிகால் வசதி உள்ள மணல் கலந்த செம்மண் வந்து இந்த கார்னேஷன் பயிருக்கு தேவைப்படும். அதே மாதிரி கார அமலத்தன்மைன்னு பார்க்கும்போது 6 முதல் 7 வரை இருக்க வேண்டுங்க. இதனோட தட்பவெப்பநிலைன்னு பார்க்கும்போது 13 முதல் 16 டிகிரி செல்சியஸ் வரையிலான இரவு வெப்பமும், 23 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை வந்து பகல் வெப்பமும் நிலவுனுங்க. அதே மாதிரி இது நிலம் தயாரித்தது எப்படின்னு பார்க்கும்போது நல்லா கட்டிகளை உடைச்சு உழுது மண்ணுடன் இயற்கை உரத்தை கலந்து தேவையான அளவிற்கு வந்து மேட்டு பாத்தியை அமைத்துக் கொள்ள வேண்டும். 20-30, 20-20, 40-45 இடைவெளி வந்து நடைமுறைக்கு இருக்குது. பொதுவாக இது எந்தெந்த இடத்துல வந்து பயிரிடுற

0: அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடாரங்களில் வந்து கொடைக்கானல், ஏற்காடு மற்றும் ஊட்டி பகுதிகளில் தான் வந்து அதிக அளவு வந்து இதை சாகுபடி செய்கிறார்கள். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக வந்து நிலம் தயாரிக்கலாம். அதாவது வந்து லோ, மீடியம், ஹைன்னு சொல்லுவாங்க. லோன் பார்த்தீங்கன்னா 1-2 வரைக்கும் லட்சம் தேவைப்படும். அதே மாதிரி மீடியம்னு பார்த்தீங்கன்னா 2-3 லட்சம் தேவைப்படும். அதே மாதிரி லார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 5 மேற்பட்ட லட்சங்கள் வந்து ஒரு பயிருக்கு நிலம் வந்து தயாரிப்பதற்கு ஏதுவாக இருக்குங்க.
1: இதுவரை கொய் மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்களை வழங்கினார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். கவலைப்படாமல் தைரியமாக நாம செயல்பட வேண்டுமா? எல்லாரிடத்திலையும் அன்பாக இருந்தால் அதுவே மகிழ்ச்சியை தருங்க. அந்த மகிழ்ச்சி நமக்கு என்றென்றைக்கும் தைரியத்தை தரும் என்கிறார் ராஜாஜி அவர்கள். இந்த வரிகளோடு பாடல் கேட்டு விடலாம். பாலா திரைப்படத்திலிருந்து

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
4: புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் குழந்தைகளின் நேரமாய் பூந்தளிர். பூந்தளிர் நிகழ்ச்சியில இன்னைக்கும் நம்ம கூட ஒரு குட்டி குழந்தை இணைந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என் பெயர் எஸ் கிருத்திக் சாஸ்ரி.
0: சொல்லுங்க கிருத்திக் சாஸ்ரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: இன்று நான் ஒரு கதை சொல்ல போகிறேன்.
0: கதை சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க கேப்போம்.
1: ஒரு காட்டில் 10 யானை இருந்துச்சா. அங்குள்ள சாப்பாடு போதுமான அளவு இல்லாததால் மலை உச்சிக்கு கிளம்பி நிறைய சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாய் வாழலாம் என்று முடிவெடுத்துச்சா. 10 யானை கிளம்புச்சா. முதலில் ஒரு குட்டி யானையும் மற்ற பெரிய யானையும் ஒன்று பின்னாடி ஒன்று கிளம்புச்சா. 10வது யானை, அடேங்கப்பா எவ்வளோ தூரம், என்னால முடியாது, நான் கீழே இருந்துகிறேன் என்று சொன்னிச்சா. 9வது யானை, எனக்கு கால் வலிக்குது, நான் வரல, நான் கீழே இருந்துகிறேன் என்று சொன்னிச்சா. 8வது யானை, என் தோழியே வரல, நானும் வரல, நானும் கீழே இருந்துகிறேன் சொன்னிச்சா. அப்படியே 9 யானையும் மலை உச்சிக்கு போலையா. ஆனால் முன்னாடி இருக்க ஒரு குட்டி யானை யாரையும் பார்க்காமல் நம் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். மலை உச்சிக்கு கிளம்பி நிறைய சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாய் வாழுச்சா. நாமும் நம் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு நேரம் என் கதை கேக்குறதுக்கு நன்றி.
0: ரொம்ப அழகா கதை சொன்னீங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நேயர்கள் கேட்டது பூந்தளிர். இணைந்திருந்தீர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. மீண்டும் கேட்கலாம் புதிய காலை நாளை காலை 6-2. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆச்சரியங்கள் இருந்ததுங்க. அந்த வாழ்க்கையில் அற்புதமான நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது அதை நாம் ரசித்து மகிழ்ந்திருக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் கடினமாக அந்த வாழ்க்கை நமக்கு மாறும்போது சோர்ந்திடாமல் மன உறுதியுடன் இருக்கணுங்க என்கிற பொன்னான வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைவது அம்பிகா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போகிற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அடுத்ததான் நாம வேலை வாய்ப்பு செய்தியாக கேட்க போறோம். இந்தியா அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் எரிபொருள் வளாகத்தில் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கீங்க. அப்ரண்டிஸ் பிரிவில் ட்ரேட் இடங்களுக்கு 432 காலிடங்களும், டிப்ளமோ பிரிவில் 79 இடங்களும், கிராஜுவேட் பிரிவில் 27 என ஒட்டுமொத்தமாக 538 இடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்னும், வயது வரம்பாக வருகின்ற 16ஆம் தேதி அதாவது 16/9/2026 அடிப்படையில் 18 வயதிலிருந்து 25 வயது நிரம்பியவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும் என்றும், ஆன்லைனில் உங்களுடைய விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் 16/9/2026. வருகின்ற 16ஆம் தேதிக்குள் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஆன்லைனில் சென்று சேர்ந்துருக்கணுங்க. மேலும் உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா nfc.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி nfc.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களை வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேர்களை இன்றைக்கு வளம் வரக்கூடிய பாட்டு வேணுமா? ராமநாதபுர மாவட்ட நேர்களே, உங்களுக்காகத்தான் இன்றைய பாட்டு வேணுமா காத்துக்கொண்டே இருக்கிறது. 0452 என்ற மதுரையின் முன்னைப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:30 2 எண்களிலும் வரலாம். ராமநாத

உலக வீரர் சாம்ராஜ் சாதனை. யூத் தடகளம் 100 மீட்டர் ஓடுதல் தேசிய சாதனை படைத்தார் தமிழக வீரர் நீல் சாம்ராஜ். இத்தொடரில் தமிழகம் சார்பில் 21 வீரர்கள், 16 வீராங்கனைகள் என 37 பேர் பங்கேற்றனர். நேற்று நடந்த 100 மீட்டர் ஓட்டத்தில் தமிழக வீரர் சாம்ராஜ் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் தமிழகத்தின் மிருத்திகா தங்கம் கைப்பற்றியுள்ளார். அடுத்த செய்தி துடியாக கேட்டுவிடலாம். NSS முகாம். மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் அரும்பனூர் புத்தூரில் NSS முகாம் துவங்கியது.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் போக்குற நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களை. இப்பொழுது நாம் கேட்டு விடலாம் செய்தி துளிகள். கோயில்களில் அமலுக்கு வந்தது அலைபேசி பாதுகாப்பு பெட்டகம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் மதுரை கள்ளழகர் கோவில் அதன் மலை மேல் அமைந்துள்ள முருகப்பெருமானின் ஆறாம் படை வீடான சோலைமலை முருகன் கோவில்களில் அமலுக்கு வந்தது அலைபேசி பாதுகாப்பு பெட்டகம்.

0: இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில். நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று பாளையங்கோட்டை ஸ்ரீ கோதண்டராமர் என்னும் ராமசாமி கோயிலுக்கு செல்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்திற்கு அருகிலே இந்த கோவில் உள்ளது. கிபி 9ஆம் நூற்றாண்டின் முற்கால பாண்டியன் ஸ்ரீ மாறன் வல்லபன் ஆட்சியிலே இந்த பகுதி ஸ்ரீவல்லப சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்பட்டது. இந்த பகுதி 4 வேதங்களை கற்றுத்தேர்ந்த அந்தணர்களுக்கு சர்வ மானியமாக அளிக்கப்பட்டது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு பாளைய பட்டாக மாறி கோட்டையும் கட்டி நிர்வாகம் செய்யப்பட்டதால் பாளையங்கோட்டை என பெற்றது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஊரில் வாழ்ந்த தனவந்தருக்கு மகப்பேறு இல்லை. அதற்காக பிரசனம் பார்த்ததில் ஸ்ரீ ராமபிரானுக்கு ஒரு ஆலயமும் தெப்பக்குளமும் கட்டி வைத்தால் மகப்பேறு கிட்டிடும் என தெரிய வந்தது. உடனடியாக அவர் ஸ்ரீ ராமர் கோயிலையும் திருக்குளத்தையும் கட்டி வைத்தார். திருப்பணி முடிந்து மகா கும்பாபிஷேகம் முடிந்த வேளையில் அந்த தனவந்தருக்கு புத்திரபாக்கியம் கைகூடியது. நித்திய வழிபாட்டிற்கும் விழாக்களுக்கும் ஏராளமான நிலங்களை தானம் அளித்தார். ஊரின் நடுவே கோட்டையின் எதிரில் கிழக்கு நோக்கிய வண்ணம் ராமர் கோவில் அமைந்துள்ளது. நாற்புறமும் திருமதில் உள்ளன. வடக்கு தெற்கு பக்கங்களில் வாயில்கள் உள்ளன. 3 நிலை ராஜகோபுரம் தாண்டியதும் வலப்பக்கம் சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் இன்னிசை மண்டபம் உள்ளது. அந்த மண்டபத்தில் வாரந்தோறும் இராமாயண சொற்பொழிவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதனையடுத்து 18 கால் மண்டபம், பலிபீடம், குடிமரம் ஆகியவை உள்ளன. இந்த மண்டபம் நாயக்கர் கால கலைப்பாணியிலே உள்ளது. இந்த மண்டபத்தை திருப்பணி செய்தவரின் சிலையும் இங்கு உள்ளது. அடுத்து முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்ற அமைப்பில் உள்ளது. மகாமண்டபத்தில் மையமாக ஊஞ்சல் மண்டபம், ராமர் லக்ஷ்மணர் சீதை அனுமன் ஆகியோர் உற்சவ மூர்த்திகள் இங்கு உள்ளன. சுற்றில் தசாவதார மூர்த்திகள் மற்றும் ஆண்டாள் சன்னதி உள்ளன. அர்த்த மண்டப வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர். இங்கு உற்சவ ராமர் உள்ளார். கருவறையில் மூலவர் நின்ற கோலத்தில் சீதை லக்ஷ்மணன் அனுமன் சமேதராக கோதண்டராமராக எழுந்தருளியுள்ளார். மூலவர் விமானம் நாகர வடிவில் அமைந்துள்ளது. கோவிலின் தென்புறம் நந்தவனமும் அரசரடி விநாயகரும் உள்ளனர். வைகாணச முறைப்படி தினமும் 4 கால பூஜை நடைபெறுகிறது. தாங்கள் பெருமாள்

0: சித்தம் வைத்த கோரிக்கை நிறைவேறியதும் திருக்கல்யாணம் செய்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் கொடியேறி 11 நாள் திருவிழா நடைபெறுகிறது. 10ஆம் நாள் தேரோட்டம், 11ஆம் நாள் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற இங்குள்ள அனுமனை மாணவர்கள் அர்ச்சித்து வழிபடுகிறார்கள். உன்னத வாழ்வு அளித்திடும் பாளையங்கோட்டை ஸ்ரீ கோதண்டராமரை வழிபட்டு நாள்தோறும் நற்பேறு பெறுவோமாக. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதியே நமஹ. ஜெய்ராம் ஸ்ரீராம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில்

பிரேக்வாஷ் போய்கி புகழ் நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களை இன்றைக்கு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாய் வளம் வரும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு கரகக்கலையின் பெருமிதங்கள். கரகக்கலைஞர் கோ கணேஷ் ஆனந்த் அவர்களான நேர்முகம் தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். உடன் உரையாட காத்திருக்கிறார் ஜெயா அவர்கள்.

0: இன்றைக்கு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி 11:02 வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு கரகக்கலையின் பெருமிதங்கள். நம்மக்கிட்ட 64 கலைகள் இருக்கிறதாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதில் இன்றைக்கு வந்து நம்மளுடைய கரகக்கலையின் பெருமிதங்கள் பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். கரக கலைஞர் கோ கணேஷ் ஆனந்த் அவர்களுடைய நேர்முகம் தான் கேட்க போகிறோம். உடன் ஒரு யாரை காத்திருக்கிறார் ஜெய் ஜெய் அவர்கள். நேர்களை நீங்களும் தொடர்பு கொண்டு கரகக்கலை பற்றியான சந்தேகங்களை கேட்க வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 2530170 அறிமுக நேர்களும் 2530171 அனைத்து நேர்களும் வரலாம். கன்னடி மாளிகையின் கதவுகள் திறக்கும் நேரம் 11:02. நேரம் 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
2: கண்லையும் ஒரு பிரச்சனைகள் வரும். அது மாதிரி ரொம்ப பிரச்சனை வந்தா கண்ல ஓட்ட விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி யூஸ்வலா இந்த விவசாயிகள், இந்த தினக்கூலி வேலை செய்யறவங்க, அவங்கதான் வந்து இந்த மாதிரி கண்ல ஏதாவது பட்டா அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டு, ஏன்னா அவங்க வேலை பாதிக்கும் இல்லையா, அதை விட்டுட்டு நம்ம ஒரு டாக்டரை போய் பார்க்கணும், அன்னைக்கு வேலையை பாதிக்கும்ன்றதுனால விட்டுருவாங்க. விட்டுட்டு பக்கத்துல ஏதாவது மெடிக்கல்ல கண் மருந்து போட்டுட்டு விட்டுருவாங்க. அதுவே ஒரு 4 கழிச்சு சளம் பிடிச்சு பெரிய பிரச்சனையான பிறகு வருவாங்க.
1: இந்த மாதிரி ஆட்கள் கண் தானம் பண்ணலாமா, பண்ண முடியுமா?
2: அதுதான், கண் தானம்ங்கிறது எல்லாருமே பண்ணலாம், இவங்களுமே பண்ணலாம், புண்ணு ஆறுன பிறகு பண்ணலாம். அதை வந்து நம்ம கருவளிக்கு யூஸ் பண்ணலனா கூட நம்ம ரிசர்ச்சுக்கோ சயின்ஸ்க்கோ வேற பிரச்சனைகளுக்கு நம்ம அதை ஒரு யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம்.
1: இப்படி கண் தானம் அதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம். எப்படி கொடுக்கலாம், கண்ணை எப்படி பாதுகாக்கலாம், எப்படி எல்லாம் வச்சுக்கலாம், கண்ணை தாக்குற என்னென்ன மாதிரி டிசீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ குடுக்கிறவர்கள் ஒரு பகுதியில் இருக்காங்க, பெறுபவர்கள் ஒரு மக்கள், யாரெல்லாம் பெற முடியும், யாரெல்லாம் இந்த வரையறைக்குள்ள வருவாங்க, கண் எப்படி பதிவு பண்ணி அவங்க எப்படி ஒழுங்குமுறைப்படுத்தப்படுறாங்க?
2: இதுக்கு வந்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் சென்டர்ஸ் இருக்கு. சோ இதுக்கான பேஷன்ஸ் வந்து அந்தந்த மருத்துவமனைக்கு சென்று அங்க வந்து அவங்க ரெஜிஸ்டர் வச்சிருப்பாங்க. சோ இப்போ எனக்கு ஒரு கருவளி தேவைப்படுது, நான் ஒரு பேஷண்ட் அப்படின்னா நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நான் போய் அந்த டாக்டரை பார்த்து அந்த ஆபரேஷன் பண்றதுக்காக பதிவு செய்வேன். அந்த டாக்டர் வந்து ஐ பேங்க்கு எழுதி அனுப்பி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க, இந்த கருவளி தேவைப்படுது, அதுக்கான ஏற்ற கருவளியை நீங்க அனுப்பி வைங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அனலைஸ் பண்ணி அசஸ் பண்ணி நிறைய கருவில் இருக்கும் இல்லையா, அதுல நமக்கு எது உவந்தது அப்படின்னு பார்த்தது நமக்கு அனுப்பி வைப்பாங்க. சோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்து பெரிய வெயிட்டிங் டைம் எல்லாம் யூஸ்வலி கிடையாது. நல்ல நம்பர்ஸ் நமக்கு இருக்கிறதுனால ஒரு வாரம் மேக்சிமம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஈஸியா கிடைச்சிருது, பட் இன்னும் ஈஸியா கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விழிப்புணர்வு கொண்டு வரோம். இவ்வளவு 1 கூட வெயிட்டிங் இருக்கக்கூடாது, நம்ம வேணுங்கிற போது அது ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 2 அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றோம்.
1: இப்ப கண் உதவி பெறுபவர்கள் வந்து இப்ப அரசு நல திட்டங்கள்லாம் அவங்களுக்கு பயன்படுமா?
2: கண்டிப்பா பயன்படும். அது வந்து நீங்க வந்து நிறைய அரசு கண் மருத்துவமனைகள் நிறைய இயங்குது, அதுல நீங்க போய் இலவசமா கூட இந்த ஆபரேஷன்ஸ் பதிவு பண்ணி செஞ்சுக்கலாம்.
1: இப்போ கண் ஒருவருக்கு வந்து பிறப்பால வந்து அந்த கண் இழந்தவங்களுக்கு பொருத்தப்படுமா, ஆக்சிடென்ட்ல இழந்தவங்களுக்கு, இல்ல ஏதாவது கண் டிசீஸ் வந்தவங்க கண் எப்படி பெறுவாங்க மேம்? ஒரு தானம் வாங்குறதுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி இது இருந்தா?
2: வந்து சிறு வயதுல இருந்து கருவளி பிரச்சனையினால சஃபர் பண்றவங்களும் இதை வந்து பெற்றுக்கலாம். இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கருவிலில அடிபட்டு அதுல தழும்பாகி வெள்ளையாகி கண்ணு வெள்ளையாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, வெள்ளை விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி புற விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடுவுல வந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம கருவிலி தானம் பண்ணி மாத்தி வைக்கலாம்.
1: பிறப்பால வர்றதுக்கும்
2: உண்டு
1: எல்லாத்துக்குமே பாத்துக்கலாம். தேசிய கண் தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் இப்போ கழ நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, மதுரை வானவில் பண்புலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்புலி 100.9 மெகாஹெர்ட்ஸோடு.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு

0: சொல்றாங்க. உமிழ்நீர் தான் மிக பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாம இவ்வளோ வேகமா சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ள போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: இதுவரை வலம் வந்தது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் கேட்டீர்கள் வேலைவாய்ப்பு செய்திகள், செய்தி தொழில்கள், அதனைத் தொடர்ந்து திரை இசை பாடல்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. பண்பலில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் பாட்டு வேணுமா? அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் IMF நிர்வாக இயக்குநரை சந்தித்தபோது இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வெஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பாடி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நகரம் மதுரை வானவில் பண்பலை 103.3 அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுர மாவட்ட நேர்களை உங்களுக்காகத்தான். 04552 என்ற மதுரையின் முன்னெப்பை தொட்டு 25:30

0: 70 மற்றும் 25, 171 இரண்டு எண்களிலும் வரலாம் உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் நம்பிகா. இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய சகோதரி வருக, வணக்கம். யார், எங்கிருந்து நேயர்? வணக்கம்.
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது
1: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
0: நிலையத்துல எல்லாருமே நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல இருந்து முகைமலை பாட்டு போடுங்க.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
1: வணக்கம்.
0: உங்களுக்காக நம்முடைய நேர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்.
2: கண்மொழியால் பேசடி என்

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுர மாவட்ட நேர்களின் விருப்பமாக இப்ப இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய இணையர்வர் வணக்கம்
1: சகோதரிக்கு இனிய காலை வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன் பேசுறேன். நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: எல்லாரும் நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: அடங்க மர படத்துல இருந்து சஞ்சேத்தும் தானா நெஞ்சுக்குள் இந்த பாடல் போடுறேன்.
0: கவிதை சொல்ற மாதிரி சொல்லிட்டீங்களே பாட்டு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelry.

0: மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக பாட்டு வேணுமா நிகழ்ச்சி வளம் வந்துட்டே இருக்கு. இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன், என்ன பாட்டு கேட்கலாம்? அப்பா காரணத்தோட ஒரு பாடல். நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல் காற்றலையில்.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி கரகக்கலையின் பெருமிதங்களை தாங்கிதான் வலம் வர காத்துட்டே இருக்கு. கரகக்கலையின் பெருமிதங்கள் அப்படின்ற தலைப்புல கரக கலைஞர் கோ கணேஷ் ஆனந்த் அவர்களான நேர்முகம் தான் நாம கேட்க போறோம். உடன் உரையாட காத்திருக்கிறார் ஜெய ஜெயா அவர்கள். இப்போ ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் வரிசையில இப்ப இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: நாகராஜன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: அண்ணாத்தா படத்துல இருந்து மத பாடல் மேடம்.
1: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ

0: மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள் பாட்டு வைணமா நிகழ்ச்சியோடு. இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை உங்களுக்காகத்தான் வளம் வந்துட்டே இருக்கு. நேரம் 8:26 ஆகிட்டு இருக்கு. இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வாழ்க வளமுடன். நான் ராமநாதபுரத்துல இருந்து வேலுநாச்சியார் பேசுறேன்.
0: சொல்லுங்க வேலுநாச்சியார், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: தாய்க்கிழவில இருந்து ஒரு பாட்டு.
0: தாய்க்கிழவி பாடல் வேணும், சரிங்களா? நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்மளுடைய நேர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

ஏன் கோச்சிட்டு போதியா?

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்பமாக வளம் வந்துட்டே இருக்கு. இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். அன்பரசன் ஐயா, உங்களோட இணைப்பு ஏன் கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்குது? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த முறை நீங்க முயற்சித்து வரும்பொழுது கட்டாயம் சரியாக இணையம் கிடைக்கும் இடத்துல இருந்து நீங்க பேசுங்க. பண்பலையின் விருப்ப பாடலாக இதோ உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ காற்றலையில்

ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இப்பொழுது இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா? அன்வர். ஓகே, நன்றி. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அதாவது உங்களுடைய இணையமும் சரியாக கிடைக்கல, அடுத்த முறை முயற்சி செய்யும்போது இணையம் கிடைக்கக்கூடிய இடத்துலிருந்து கேட்கலாம். இப்போது நீங்கள் கேட்ட பாடல் காட்சலையில்

0: மதர் எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் வரிசையில் இப்போ இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், தங்கச்சி தங்கையோடு பாபு பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் திருநாள் பழைய சோறு அந்த பாடலை போடுங்க மேடம்.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு
1: மேடம். அதோட மேடம், அந்த கடல் தாண்டி இனிய பாடல்களை வழங்கி கொண்டிருக்கும் மதுரை வானொலிக்கு வாழ்த்துக்கள் மேடம். கடல் தாண்டி ராமேஸ்வரம் வந்து காற்றில் வந்து சேர்கிறது.
0: நன்றி,
1: நிகழ்ச்சிகள் அருமையா இருக்கு. நன்றி மேடம்.
0: நன்றி, உங்களுடைய விமர்சனங்களை நம்மளுடைய காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்புங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி நிலைய இயக்குனர் சின்னசக்கி குழா மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. அதோடும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேஸ்புக் தளமான மதுரை பண்பலையும் இப்போ வந்து காத்துட்டே இருக்கு. நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் மதுரை பண்பலை, அதுலேயும் உங்களுடைய கமெண்ட்ஸை பாஸ் பண்ணலாம்.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேயர்களே, இதுவரை வளம் வந்தது ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. பங்குபெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அம்பிகா. நேரம் 8:50. இனி நாம் கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒரு நீதிபதி இருந்தார். அவர் பேரு ஹம்மாஸ். ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. தான் பார்க்குற பதவிக்காக அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஊதியமே வாங்கிக்கிறதில்ல, பணம் வேணாம்னு விட்டார். சரி அப்படின்னா குடும்ப செலவுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, ராத்திரி நேரத்தில் புஸ்தகங்கள் எழுதுவார். அதை விற்று அதிலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்தினார். வீட்டு வேலைக்கும் ஆள் யாரையும் வச்சுக்கல. ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுருவாங்க. ஆற்றுக்கு போய் தினம் குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு வர வேண்டியது இவருடைய வேலை. மக்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் விசாரித்து தீர்ப்பு வழங்குவார். நடு ராத்திரியில் வந்து கதவை தட்டினாலும் அழுத்துக்கிறதில்ல. மக்களுக்கு அவர் பேரில் ரொம்ப மரியாதை. அந்த ஊர் முதல் மந்திரி அவருக்கு ஒரு பண முடிப்பை பரிசாக கொடுக்க முன்வந்தார். இவர் அதை மறுத்துட்டார். சரிங்க, உங்களுக்கு ஒரு உதவியாளராவது அரசு சார்பாக ஏற்பாடு செய்கிறேன்னார். அவர் அதுவும் வேண்டான்னு விட்டார். சரி ஒரு வேலையாளையாவது அனுப்புகிறேனேன்னாரான். தேவையில்லைன்னு சொல்லிவிட்டாராம். நீங்கள் வெளியே போக வர ஒரு வாகனம் ஏற்பாடு செய்யவான்னு வேற கேட்டு பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிவிட்டாராம். நீதித்துறையில் நீங்கள் பல பொறுப்புகளை வைக்கிறீங்க, அதனால் இரவு நேரத்தில் நீங்கள் நூல்கள் எழுதுறதுக்கு அது தடையாக இருக்குது. அரசாங்க நிதியிலேருந்து ஒரு சிறு தொகையாவது சம்பளமாக வாங்கிக்கிங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க. நான் மக்களுக்கு வந்து இது பணியாற்றுகிறவன். மக்கள் தொண்டுக்கு வந்து ஊதியமாக நான் எதையும் வாங்கிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டாரான். அந்த ஊரில் ஒருத்தர் ஆடு மாடு வச்சுருந்தார். அதுகளையெல்லாம் ஓட்டிகிட்டு போய் புல்வெளியில் மேய விடுவார். இவர் உட்காந்து கவனிக்கிறதுக்கு ஒரு நிழலான இடம் தேவைப்பட்டது. அந்த புல்வெளி பக்கத்தில் இருந்த ஒரு நடைபாதை ஓரமாக தன்னுடைய நண்பன் ஒருத்தனுடைய வீட்டை ஒட்டி ஒரு குடிசை போட்டுக்கலாம்னு ஏற்பாடு பண்ணார். நண்பன் அதுக்கு ஒத்துக்கலை. இது நடைபாதை, இதில் குடிசை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டார். ரெண்டு பேருக்கும் தகராறு வந்துட்டுது. சரி இதுக்கு மேலே நமக்குள்ளே அம்பு வேணாம், பேசாமல் நீதிபதிகிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ரெண்டு பேரும் நீதிபதியை தேடிட்டு போனாங்க. நீதிபதி யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நீதிமன்றத்தை நோக்கி அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தர் தண்ணி குடத்தை சுமந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இந்த ஊர் நீதிபதியை பார்க்கணும், எங்கே இருப்பார்னு கேட்டாங்களாம். நான் தான் நீதிபதி, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாராம். அவர் ஐயா வணக்கம், எங்கள் பிரச்சனையை சொல்கிறோம், ஆனால் நீங்கள் தண்ணி குடத்தை சுமந்துக்கிட்டு நிற்கிறீங்க, அதை கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, அதுக்கப்புறமா நிதானமாக நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்னாங்களாம். இதுக்கு அந்த நீதிபதி சொன்னாராம், இது வந்து மக்கள் நடந்து போகிற நடைபாதை, அதனால் நான் வச்சிருக்கிற குடத்தை இங்கே இறக்கி வச்சுட்டு இந்த வழியாக போகிற ஜனங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க விரும்பலை, அதனால் இது என்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அப்படின்னாராம். அவர் சரியா நாங்கள் போயிட்டு வர்றோம்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் புறப்பட்டாங்களாம். உடனே என்னங்க இதுன்னு, உங்கள் பிரச்சனையே என்னென்னு சொல்லலை, அதுக்கு வந்து தீர்ப்பே சொல்லலை, அதுக்குள்ளே புறப்பட்டிங்களே அப்படின்னாராம் நீதிபதி. நீங்கள் தீர்ப்பு சொல்லிவிட்டீங்க, அதனால தான் புறப்பட்டுட்டோம் அப்படின்னாங்களாம் இவங்க. உண்மைதானே, தன்னுடைய கையில் இருக்கிற குடத்தையே தரையில் வைக்க விரும்பாத அவர் நடைபாதையில் குடிசை போடுறது எப்படி சரின்னு ஒத்துக்குவார். நீதிபதிக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னுடைய நண்பன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் அந்த ஆள். நீதி அரசர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு உதாரணம் நீதிபதி ஹம்மாஸ். இந்த காலத்துலலாம் அப்படிப்பட்ட நேர்மை நியாயம் இதையெல்லாம் பார்க்கறது ரொம்ப அபூர்வம்தான். ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் அவருக்கு ஒரு தொழிலதிபர் விருந்து கொடுத்தாரு. விருந்து முடிவில் ஒரு புது காரை அந்த பெரிய மனிதருக்கு அன்பளிப்பாக கொடுக்க முன் வந்தாராம். அந்த பெரிய மனிதர் அதை மறுத்துட்டார். நான் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன், ரொம்பவும் நேர்மையாக செயல்படணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் இலவசமாக யாருக்கிட்டையும் எதையும் வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன்னு விட்டார். தொழிலதிபர் பார்த்தார். சரி அப்படின்னா இந்த காரை இலவசமாக நீங்கள் வாங்கிக்க வேணாம், 1 ரூபாய்க்கு இந்த காரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், விற்கிறேன், நீங்கள் 1 ரூபா கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னாராம். அந்த பெரிய மனிதர் யோசனை பண்ணியிருக்கார். தொழிலதிபரை கிட்டத்தில் கூப்பிட்டாரா.

0: அவர்கிட்ட மெதுவாக சொன்னாராம். அப்படின்னா இந்தாங்க 10 ரூபா, 10 காராக கொடுத்துருங்கோ அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்க.

0: நேர்களே, இதுவரை இணைந்திருந்தீர்கள் திரை இசை பாடலோடு. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை, காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சிக்காக காத்துட்டு தான் இருந்தாகணும். அதற்கு முன்னாடி செய்தி சுருக்கம் கேட்கலாம். செய்தி சுருக்கம் வரும் வரை இணைந்திருங்கள் கூடல்மா நகரம் மற்றும் அலைகளின் ஓசையோடு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் வெற்றிகரமாக பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அமைச்சர் ஸ்காட் பெசண்டை சந்தித்து பேசினார். அப்போது அரிய வகை கனிமங்கள் குறித்த விவகாரத்தில் இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொள்ளப்பட்டது. சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15 முதல் நவம்பர் 30 வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமை செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். திமுக முப்பெரும் விழாவையொட்டி அக்கட்சி சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்க உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8 முதல் 12 வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13 நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 எட்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தைபே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார்.

0: நேரம் 9:03:29 நொடிகள் ஆயிட்டிருக்கு. குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். நமக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவன் நல்ல நண்பன், நம்முடைய வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் வழிகாட்டுபவன் நல்ல நண்பன். பார்க்கும்போது நல்ல புத்தகங்கள் கூட நல்ல நண்பன் தாங்க. நண்பனாக, ஆசானாக, வழியாட்டியாக இருக்கக்கூடிய புத்தக வாசிப்பை நேசிப்போம், உயிர்காட்டினர் சுவாசிப்போம்னு சொல்லி உங்களுக்காக குடி குடி இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே சம சூப்பரான சாங்ஸ் கர காத்திருப்பது லாவண்யா.
1: GRT Jewelers இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைர

பிரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் தகவலா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வேர்ல்டு கோகனட் டே பத்தி. தேங்காயின் முக்கியத்துவத்தையும் தென்னை விவசாயிகளின் பங்களிப்பையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் வண்ணம் 1969 இருந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினமாக கடைபிடிக்கப்படுது. ஏன் அந்த செப்டம்பர் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைய தினம் தான் இன்டர்நேஷனல் கோகனட் கம்யூனிட்டி உருவாக்கப்பட்டதுங்க. அதனை நினைவு கூறும் வகையில் கடைபிடிக்கப்படுது இந்த வேர்ல்ட் கோகனட் டே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: Yeah, Akashvani, that's lit.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜியா.

நேரம் 9:14 28 ஆயிட்டுருக்கு. எல்லாரும் பரபரப்பாக வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் பார்த்து போங்க, சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க. காரில் போகிறவங்க இதே டூ வீலர் அப்படின்னாங்க, மறக்காமல் ஹெல்மெட் அணிஞ்சுக்கோங்க. வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெளியே போகும்போது எல்லாரும் கொடை எடுத்துகிட்டு போக மறந்துடாதீங்க. தண்ணி பாட்டில் இதெல்லாமே பயணம் பண்ணக்கூடிய நேயர்கள் எடுத்துகிட்டு செல்லுங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து இளநி குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு தினம் அப்படிங்கிற வேர்ல்ட் கோகோனட் டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அதோடைய கருப்பொருள்

பொருள் அப்படின்னா கோகனட்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி செக்யூரிங் ஃபுட் எனர்ஜி அண்ட் லைஃப் லிக்விட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பாதுகாக்கிறது, அதோடைய உணவு, ஆற்றல், வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மட்டும் இல்லைங்க, தென்னை விவசாயிகள் அவங்க எல்லாத்தையுமே கௌரவிக்கும் விதமாக தான் இதை கடைபிடிக்கிறோம்.

0: நேரம் 9:19 40 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
2: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. குடுகுடி இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே சம சூப்பரான பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்கு. 9:22 ஆயிட்டுருக்கு. எல்லாருமே சாப்பிட்டீங்களா? எதுவும் அதுவும் இல்லாமல் இப்போ பணிக்கு நிறைய பேர் கிளம்பியிருப்பாங்க. சாப்பிட்டு கிளம்புனாங்களா சாப்பிடாம கிளம்புனாங்களா தெரியாது. அதே மாதிரி குழந்தைகளும் பள்ளிக்கு கிளம்பியிருப்பாங்க. சாப்பாடை கட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. எதுக்காக இப்போ சாப்பாடை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னாக்க, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து தரக்கூடியது உணவு தாங்க. அதுவும் காலை நேர உணவுன்றது அன்றைய நாள் வந்து சுறுசுறுப்பாக நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம். எதுக்காக இதை பேசுகிறோன்னா, நம்ம வந்து நம்ம ஆரோக்கியத்தின் மேலே அந்த ஊட்டச்சத்தான உணவு மேலே அவ்வளோ கவனம் செலுத்துறதில்லை அப்படின்றதுனால, அதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவே ஒரு வாரமே நம்ம கொண்டாடுறோம். அது என்னென்னா தேசிய ஊட்டச்சத்து வாரம். '82 செப்டம்பர் 1 முதல் 7 வரை பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து வாரியத்தால் இது கடைபிடிக்கப்படுதுங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு சத்தான உணவு எவ்வளவு முக்கியம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இது கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு வார விழாவாக கொண்டாடுறோம். அப்போ அது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே உணவில் ஆரோக்கியமான காய்கறிகள் பழங்கள் மற்றும் கீரைகளை தவிர்க்காமல் சேருங்க. குழந்தைகளுக்கும் சாப்பிடணும் அப்படிங்கிறத வலியுறுத்துங்க.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களை, 9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு புரதம் சார்ந்த ஊட்டச்சத்துகள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

நேரம் 9:32. டிரைகன் பீச் காத்திருக்க நேரமில்லை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே சம சூப்பரான பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்கு. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போற தகவல் தேசிய கண்தான இருவார விழா பத்தியதுங்க. ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை கடைபிடிக்கப்படுகிறது தேசிய கண்தான இருவார விழா. நாம் மறைந்த பிறகும் நம் கண்கள் மற்றொருவர் உலகை ஒளிரச் செய்யும் எனும் போது அனைவரும் கண்தானம் செய்ய வேண்டும் என்பதை ஊக்குவிப்பதற்காகவே சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் 1985 இந்த விழிப்புணர்வு திட்டம் தொடங்கப்பட்டது.

அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது சமையல் எண்ணெய்களுக்கான தேசிய இயக்கம், அதாவது எண்ணெய் பனை, அந்த ஸ்கீம் பத்தா தெரிஞ்சுக்க போறோம். சமையல் எண்ணெய்களின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்த இறக்குமதி சார்பை குறைக்கும் நோக்கத்துடன் மத்திய அரசால் 2021 இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் எண்ணெய் பனை விவசாயிகளுக்கு நடவு பொருட்கள் மற்றும் பராமரிப்பு செலவுகளுக்கான உதவிகளை வழங்குவதோடு எண்ணெய் ஆலைகள் மற்றும் அதற்கு தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்காகவும் இத்திட்டம் முக்கியத்துவம் அளிக்கிறது.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு புரதம் மற்றும் புரதம் சார்ந்த உணவு முறைகள் பற்றி விளக்கமளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி சுகன்யா அவர்கள்.
1: நம்ம உணவுல வந்து புரதச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, யாருக்கு இந்த புரதச்சத்து தேவை அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. எல்லா வயதினருக்கும் புரதச்சத்து முக்கியம், முக்கியமா வளரும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் வளர்ச்சிக்கு, தசைகளின் வளர்ச்சிக்கு புரதச்சத்து முக்கியம். ஸோ அடல்ட் ஆயிட்டோம்னா புரதச்சத்து வேண்டாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நமக்கு முக்கியம். ஏன்னா அதுல நம்ம தசைகளை, அது நம்மளோட பாடியை மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம தசைகளை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு புரதச்சத்து முக்கியம். ஸோ எல்லா வயதினருக்கும் இது முக்கியம். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட உணவுல, தினசரி உணவுல, மூணு நேர உணவுலையும் புரதச்சத்துக்கள் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். அது எந்தெந்த உணவுல இருக்கு அப்படின்னா, இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா அசைவ உணவுல தான் புரதச்சத்து அதிகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் அசைவ உணவுல இருந்தா கூட நம்ம சாப்பிடுற சைவ உணவுலையும் புரதச்சத்து இருக்கு. நம்ம சாப்பிடுற பருப்பு பயறு வகைகள் அதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. அப்புறம் பால் மற்றும் பால் சேர்ந்த பொருட்கள், நம்ம சாப்பிடுற பால் அப்புறம் தயிர், இந்த மாதிரி பால் சேர்ந்த பொருட்கள்லயும் நிறைய புரதச்சத்து இருக்கு. அசைவ உணவுலயும் இருக்கு. டெய்லி உணவுல எடுத்துக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அசைவ உணவு சேர்க்கறதுனால நமக்கு பிரச்சனைகள் வரும், நம்ம ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை நம்ம எந்த முறையில சாப்பிடுறோம், எப்படி சமைச்சு சாப்பிடுறோம், எந்த அளவுல சாப்பிடுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். எண்ணெயில பொரித்த உணவுகளா இல்லாம நம்ம சேர்க்கிற அசைவ உணவுகள் வந்து குழம்பு மாதிரி, கிரேவி மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸா இருந்தா நல்ல விஷயம். அளவு ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாருமே வந்து உடற்பயிற்சி நிலையங்களுக்கு நிறைய பேர் போறோம், ஜிம்ல போறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு இல்லாம நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து புரதச்சத்து நிறைந்த உணவுகள் சேர்த்துக்கணும். சவுத் இந்தியன் ஃபுட்ல சேர்த்துக்கிறதுல இட்லி தோசை சேர்க்கறதுலயும் உங்களுக்கு அதுல தானியமும் இருக்கு, உளுந்தும் இருக்கு, அப்போ நமக்கு புரதச்சத்தும் கிடைக்கும். நம்ம சாப்பிடுற உணவுல புரதச்சத்து நிறைந்த உணவுகளா இருந்தது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். நமக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டா கூட அதை நம்ம சரிப்படுத்துறதுக்கு, வூண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம், சிறு காயங்களை குணப்படுத்துறதுக்கும் புரதச்சத்து தேவைப்படுது. சோயா மற்றும் சோயா பொருட்கள் அதுலயும் புரதச்சத்து அதிகமா இருக்கு. பால் பொருட்கள்ல பன்னீர் எடுத்துக்கலாம். அசைவ உணவுகள் சாப்பிடுறவங்களா இருந்தா முட்டை, மீன், கோழி இறைச்சி இதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது கிடைக்கும். தினசரி முட்டை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா வெள்ளக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். பருப்பு பயறு வகைகள் அதை நீங்க சேர்த்துக்கும் போது உங்களுக்கு புரதச்சத்து நிறைய கிடைக்கும். காலை உணவுலையும், மதிய உணவு, இரவு உணவு மூணுலயுமே புரதச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்க சேர்த்துக்கணும். அப்பதான் நம்மளோட வலிமையை மெயின்டைன் பண்ண முடியும். ஒவ்வொரு உணவிலும் புரதச்சத்து சேர்த்தால் வாழ்நாள் முழுவதும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். நம்ம புரோட்டீன் ரிக்குயர்மெண்ட் ஏஜுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படுது. குழந்தைகளுக்கு அவங்க வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனா பெரியவங்களுக்கு ஸ்டாண்டர்டா ஆப்டிமம் வெயிட், அவங்க நம்மளோட சரியான எடைக்கு தேவையான புரதச்சத்து நம்ம எடுத்துக்கிறோமாங்கிறத பாத்துக்கணும். இப்ப 60 கிலோ இருக்கிறாங்க, அவங்க உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்காங்க உதாரணத்துக்கு அப்படின்னா, அவங்க 1 கிலோ எடைக்கு 1 கிராம் புரோட்டீன் அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணீங்க அப்படின்னா, 60 kg இருக்கிறவங்க 60 கிராம் புரோட்டீன் பெர் டே எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்க 60 கிராம் புரதச்சத்து உள்ள உணவை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல லெவல்ல மெயின்டைன் பண்ண முடியும். சோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் மற்றும் பால் சேர்ந்த பொருட்கள்ல 300 ml, அதுல என்னென்னலாம் சேருது அப்படின்னா, நம்ம சாப்பிடுற காஃபி, டீ, பால், மோர், தயிர் இது எல்லாம் சேர்த்து 1 பர்சனுக்கு தேவைப்படுறது 300 ml. சோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பருப்பு பயறு வகைகள், 3 நேர உணவுல அட்லீஸ்ட் 2 நேரத்துல 1 கப் அளவுக்கு 30 to 40 gram பருப்பு முழு பயறு வகைகள், ஃபார் எக்ஸாம்பிள் பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, முழு பயறு வகைகள், முளைக்கட்டிய பயறு வகைகளாகவும் சேர்த்துக்கலாம். இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு புரதச்சத்து நிறையவே கிடைக்கும். அப்புறம் அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தா அதுல புரதச்சத்து நிறைய இருக்கு, ஆனா அதுலயும் அளவு ரொம்ப முக்கியம். எனிதிங் இன் எக்ஸஸ் நம்ம ஹெல்த்துக்கு வந்து அவ்வளவா நல்லது இல்லை. ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம 60 to 75 gram உள்ள அசைவ உணவை சேர்த்துக்கிட்டா போதும். சிக்கனா இருக்கலாம், மீனா இருக்கலாம், இல்ல ஆட்டுக்கறியா இருக்கலாம், ஆனா அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். முக்கியமா அசைவ உணவை நீங்க இரவு உணவுல தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இருக்கிறதுல லைட்டஸ்ட் ஃபுட்டா தான் இருக்கணும். டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் லிட்டில் ஹெவியா இருக்கலாம், லஞ்ச் மீடியமா இருக்கணும், டின்னர் வந்து இருக்கிறதுல குறைவான உணவா இருக்கணும். ஏன்னா அதற்கப்புறம் நம்ம தூக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம போறதுனால நமக்கு வந்து ஆக்டிவிட்டி குறையுது. ஸோ அந்த நேரத்தில் லைட்டஸ்ட் ஃபுட்டு நீங்க எடுக்கணுன்றதுனால அசைவ உணவை இரவு நேரத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நீங்க மனதில் வச்சுக்கணும். இந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது ஒரு முதலீடா இருக்கும்.
0: இதுவரை தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு புரதம் மற்றும் புரதம் சார்ந்த உணவு முறைகள் பற்றி நமக்காக விளக்கமளித்தார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி சுகன்யா அவர்கள்.

0: இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை மணி 9:45 குறு மற்றும் சிறுதானிய உணவு முறைகள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ட்ரைடன் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை, கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 9:51 நிமிடம். இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நம்மாழ்வார் விருது வழங்கப்படுதுங்க. 2025-26 ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சி நல்லசிவம், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏ சுப்பிரமணியன், சாதனா செங்கல்பட்டு மாவட்டம், அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மாழ்வார் விருது.
4: லைட்ஸ், கேமரா, ரோலிங், மியூசிக்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களை. முற்பகல் 11:02 வளம் வர காத்திருக்கும் கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கரகக்கலையின் பெருமிதங்கள். கரகக்கலைஞன் கோ கணேஷ் அனந்த் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள்.
1: நான் ஸ்நேகரா ஓரம் பாரு

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது. ட்ராய்டன் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியை ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே. தொடர்ந்து கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்யுங்கள்.

மோடி தாயகம் திரும்பினார். அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அமைச்சர் ஸ்காட் பெசண்டை சந்தித்து பேசினார். அப்போது அரிய வகை கனிமங்கள் குறித்த விவகாரத்தில் இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொள்ளப்பட்டது. சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமை செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்க உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 4,21,00,000 ரூபாய் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கலந்து கொள்கிறார். சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தைபே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் விருப்பகானங்கள் நிகழ்ச்சியோடு. இன்றைக்கு விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம் என் விருப்பமாக. இன்றைக்கு என் விருப்பமாக பழம் வரக்கூடிய விஷயம் என்ன? முதலில் நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அமைகா. என் விருப்பம் இன்றைக்கு பழம் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சுழலும் எந்திரங்கள். இந்த சுழலும் எந்திரங்கள் அப்படின்னு சொல்லதும் என்னென்ன மாதிரியான விடயங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளே தோன்றது? யோசிச்சுட்டே இருங்க. சிறு விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுவிட்டு மீண்டும் இணைவோம் நேர்களை. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெச்ல விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம என் விருப்பமாக தான் நாம கேட்க போறோம். இன்றைக்கு என் விருப்பமாக நாம கேட்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டது சுழலும் எந்திரங்கள் பத்தி தான். இந்த சுழலும் எந்திரங்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நம்மளுடைய எண்ணங்கள்ல அப்படி மனக்கண்மடி நிறைய கடகட கடகண்டு உருண்டு ஓடக்கூடிய ஒரு சத்தம் கேட்கும். அதில் ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கான ஒரு வளையமான அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும். இப்படி அதில் நிறைய நிறைய நிறைய எந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளோட மனசுக்குள்ளே தோன்றும். இதில் அந்த சத்தம் மட்டுமே பிரதானமாக நம்மளுடைய செவிகளில் கேட்டுகிட்டே இருக்கும் அந்த எந்திரம் அப்படின்னு சொல்லும்போது. சரி, இந்த சத்தங்கள்லாம் கேட்கும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரியான தோன்றும்? அதுவும் ஒரு வகையான இசை தாங்க. எப்படி நாம் இசையோடையே நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இசையோடையே தொடங்குதோ நடக்க தொடர்ந்து அதோடய பயணத்தை நம்ம வந்துகிட்டே இருக்கோ அதே

கலாச்சாரத்தில் மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயமாக நம்மளுடைய வீரம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய திறன்களை கொண்டது தான் நம்மளுடைய கரகக்கலை. இந்த கரகக்கலையினுடைய பெருமிதங்களை தாங்கி தான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வலம் வர காத்துட்டே இருக்குது. கரகக்கலையின் பெருமிதங்கள் கரக கலைஞர் கோ கணேஷ் ஆனந்த் அவர்களுடனான நேர்முகம் தான் இன்றைக்கி நாம் கேட்க போகிறோம். உடன் உரையாட காத்திருக்கிறார் ஜெய ஜெய அவர்கள். நேர்களே, நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்க வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னைப்பை தொட்டு 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 அனைத்து நேர்களும் பேச வரலாம். இன்று

இன்றைக்கு என் விருப்பமாக சுழலும் எந்திரங்கள் பற்றி தான் நாம் பேசிகிட்ருக்கோம். இந்த சத்தத்தோட பேர் இறைச்சலோடு வரக்கூடிய இந்த எந்திரங்கள், அது கோடிக்கணக்கான, அது சத்தம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு இசையாக நாம் எடுத்துக்கிட்டாலும் கோடிக்கணக்கான மக்களினுடைய பசியை தீர்க்கக்கூடிய உழைப்பின் சங்கீதம் தான். இந்த சுழலும் ஒவ்வொரு சக்கரமும் கூட நம்மளுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு முன்னேற்றுதோ அதே அளவுக்கு அது நாட்டினுடைய வளர்ச்சியும் கொண்டு செல்லுது. தொடர்ந்து பேசுவோம் ஏன் விருப்பம் நிகழ்ச்சியில். அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் பாடல். இணைந்திருங்கள் கூடல்மாநகரின் காற்றலையோடு மற்றும் கடல்களின் இலைகளின் ஓசையோடும்.

இன்றைக்கு விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம் நாம் கேட்டுட்ருக்கோம். இசையோடு நம்ம என்றென்றும் இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேர்களை, இன்றைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில் சுழலும் எந்திரங்கள் பற்றி தான் நாம் பேசிகிட்ருக்கோம். எப்படி நம்மளுடைய குடும்பத்தினுடைய இசையாக கூட, நம்ம குடும்ப வளர்ச்சியினுடைய இசையாக எடுத்துக்கலாம் இந்த சுழலும் எந்திரங்களை. அதே சமயத்தில் நெருப்பை கக்கி இரும்பை உருக்கி மனிதனுடைய சிந்தனைகளுக்கு வடிவம் கொடுக்கறது தான் இந்த சுழலும் எந்திரங்கள். இந்த எந்திரமும் மனிதனுடைய கரங்களும் ஒன்றிணையும் போது மனிதனுடைய மூளையும் கிட்டத்தட்ட ஒரு எந்திரம் மாதிரி தான், அதுவும் விடாமல் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எந்திரம் தான். இந்த இரண்டு எந்திரங்களும் ஒன்றிணையும் பொழுது அது எண்ணிலடங்கா பல விந்தைகளை தருது அப்படின்னு தான் நாம் சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம் நேர்களே. இப்பொழுது கேட்டுவிடலாம் ஒரு பாடல்.

நேர்களே, விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். என் விருப்பமாக நாம் கேட்டுட்ருக்கோம் சுழலும் எந்திரங்கள் பற்றி தான். இந்த சுழலும் எந்திரங்கள் இரவும் பகலுமே கண் இமைக்காமல் ஓடிட்டுருக்கிறதுனால தான் நம்மளுடைய மனித வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இயற்கையோடு இணையக்கூடிய ஒரு செயற்கையும் மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாகி தான் போகுது. இதுவரை வளம் வந்தது விருப்பகணங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பமாக சுழலும் எந்திரங்கள் நிகழ்ச்சியை பிடித்திருக்கும் என்று விடைபெறுகிறேன் அம்பிகா.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்கள் கேட்க இருப்பது இருபட பாடல்கள்.

தமிழ் இசையில் வாரிசு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்தோம். இருபட பாடல்கள்னு சொன்னோம்ல, அப்போ அடுத்த படம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2022 திரைக்கு வந்த மகான் திரைப்படத்திலிருந்து தான் சந்தோஷ் நாராயணன் இசையில் கேட்க போகிறோம் பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

செம வைபான சாங் கேட்டோம். வாரிசு திரைப்படத்திலிருந்து 10:45 நிமிடம் 24 நொடிகளில் அடுத்ததா மகான் திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது பாடல்.

நினைவுடுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கரகக்கலையின் பெருமிதங்கள். கரகக்கலைஞன் கு கணேஷ் ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு கொள்ள அழைக்கலாம். 04-5-2 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25-30-170 என்ற எண்ணிலும், 25-30-171 என்ற எண்ணிலும். இருபட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வாரிசு மற்றும் மகான் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒழித்துக்கிட்டே இருக்கு.

0: வாரிசு மற்றும் மகான் திரைப்படத்திலிருந்து இருபட பாடல்கள் கேட்டு முடித்தோம். நிறைவு பெறுகிறது நேயர்களே இருபட பாடல்கள்.
1: Yeah, Akashvani, that's lit.

0: இன்னும் சற்று நேரத்தில் வளம் வர காத்திருக்கிறது கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வருவதற்கு முன் கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவில் பல்வேறு திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே இருப்பில் வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் அதன் புறநகர்

பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமைச் செயலர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்கு உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 4 கோடியே 21 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் அந்நாட்டு அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் நேற்றிரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.94 அடியாக உயர்ந்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சீன தைப்பே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03:40 ஆயிற்றுக்கு. இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே, இது கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணத்தில் மிளிரும் கண்ணாடி மாளிகையின் இன்றைய வண்ணம் கரகக்கலையின் பெருமிதங்கள். கரகக்கலைஞன் கோ கணேஷ் ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. அதாவது தலையில் கரகம், மனதில் கலை, காலம் மாறினாலும் மாறாத பாரம்பரியம், அந்த கலையின் பயணத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் கரகக்கலைஞர் கோ கணேஷ் அவர்கள். அதாவது ஐயா
3: வணக்கம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. இப்போ தமிழ்நாட்டில் மிக தொன்மையான பாரம்பரியம் மிக்க நாட்டுப்புற கலையில் கரகக்கலையும் ஒன்று இல்லையா? அதாவது அந்த காலத்தில் மழை வேண்டி மாரியம்மனை வேண்டியும் அந்த கரகத்தை ஆடுவாங்க. கரகத்திலேயே ரெண்டு வகைகள்லாம் இருக்கு. ஆமாங்க ஐயா, சக்தி கரகம், ஆட்ட கரகம் அப்படின்னு ரெண்டு கரகம் இருக்கு. அந்த காலத்தில் அம்மனை மட்டும் வேண்டி வழிபட்ட ஒரு கரகாட்டம் தான் இதைன்னு சொல்லலாம், மழை வேண்டி. ஆனால் நீங்கள் வந்து இந்த கரகத்தின் மீது அதீத காதலாலும் பற்றாலும் நீங்கள் வந்து அரசு அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பிறகும் இந்த கலையை வந்து கற்றுக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க.
3: ஆமாம்.
2: சொல்லுங்க ஐயா, நீங்கள் எந்த வயதில் இந்த கலையை கற்றுக்கிட்டீங்க, எப்படி ஆர்வம் வந்தது?
3: என்னுடைய அறிமுகத்தை சொல்லிக்கலாமா?
2: சொல்லுங்க.
3: கோ கணேஷ் ஆனந்த், நான் வந்து பொய்கைக்கரைப்பட்டி வில்லேஜை சேர்ந்தவன். நான் வந்து ஒரு அரசு ஊழியர், எம்காம் சிஜிடி சிசிஏ பிஇலிஃப் எம்ஏ படித்திருக்கிறேன் என்பதை சொல்வதில் மகிழ்விருகிறேன். நான் வந்து சீனியர் அக்கௌண்டண்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். என்னுடைய 50வது வயதில் கரகக்கலையின் மீதுள்ள அதீத காதலால் நான் இந்த கலையை கற்றுக்கிட்டேன். பொதுவாக வந்து பல குருநாதர்கள்னு எனக்கு சொல்லலாம், சில பேருக்கு ஒரு குருநாதர் மட்டும்தான் இருப்பாங்க, எனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நான் வந்து பார்த்து கேட்டு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி கரகக்கலைஞர்களோட தொடர்பில் இருந்து கரகத்தை நிறுத்துறதை மட்டும் ஒரு பெரிய கலைஞர்கிட்ட கேட்டுட்டு நானாக ஒரு ஸ்டைல் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தொடர்ச்சியாக பண்ணுவேன். 4 கரகம் வச்சு ஆடுவேன். அது மாதிரி என்னுடைய கரகக்கலையில் வந்து பொதுவாக வந்து சின்ன ஸ்டெப்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், டான்ஸ் மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், வித்தைகள் அதிகமாக இருக்கும்.
2: வித்தைகள் அதிகமாக இருக்கும் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ 4 கிரகம் வச்சு ஆடுவீங்க நீங்களா?
3: ஆமாம்.
2: இப்போ நீங்கள் ஒரு

0: கரகம் வச்சிருந்தீங்க, இதே மாதிரி நாலு கரகம்.
1: அது அது எப்படி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கரகத்தை பின்னாடி தலைக்கு கொண்டு போயிடுவோம், பின்பக்கம் போயிடும், அடுத்த கரகம் பின்னாடி போயிட்டு இங்கே ஒரு கரகம், கையில் ஒரு கரகம்,
0: நான்கு கரகம். ஆனால் கரகத்தை வந்து கீழே உள்ள,
1: அதாவது இதில் வந்து இந்த கரக கலையில் வந்து ஒரு அற்புத சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து யோகம் வந்துடும், கான்சன்ட்ரேஷன் கிடச்சிரும், கான்சன்ட்ரேஷன் யோகம், அப்புறம் வந்து உச்சி முதல் பாதம் வரை ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நான் வந்து என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பொதுவாக வந்து பெண்கள்லாம் வந்து எவ்வளோ நேரத்தில் சேலை கட்டுவீங்க?
0: எல்லாரும் அவங்கவுங்க டயத்தைப்படுது, அஞ்சு நிமிஷத்தில் இருக்கவங்க இருக்காங்க, ஹாஃப் அன் அவரில் இருக்கவங்க இருக்காங்க, அவங்கவுங்கள பொறுத்து.
1: பொதுவாக வந்து பெண்கள் சேலை கட்டுறதுனாலே ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் இரண்டு நிமிடத்தில் அழகாக உங்களை மாதிரி அடுக்கு தலையில் கரகத்தை வச்சுட்டே பண்ணிடுவேன்.
0: அதை வந்து தவறான வதந்தி, வந்து எல்லாரும் பெண்களை வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்கவுங்களதை பொறுத்து தான். இப்போ வந்து நீங்கள் வந்து கரகம் கரகத்தை ஆடிக்கிட்டே இருக்கீங்களா, நான்கு கரகம், அது கீழே விழாமல்
1: விழுகாது மேடம், இது வரைக்கும் விழுந்ததில்லை. நான் இன்னொரு சிறப்பு நிகழ்வு என்னென்னா, நான் வந்து ஒரு கண்ணில் வந்து 15 பிளேடு எடுப்பேன்,
0: ஒரு கண்ணில்
1: ஒரு கண்ணை மூடி 15 பிளேடு எடுத்துகிட்டு இந்த கண்ணில் வந்து 5 ஊசி எடுப்பேன், ஷார்ப்பு வேணால் பகுதி.
0: அது வந்து கண்ணெல்லாம் பாதிக்கும்,
1: இது வரைக்கும் எனக்கு இறையவர்களால் எதுவுமே பாதி.
0: சரி, இதுக்கு எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்க?
1: ப்ராக்டிஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
0: 6-7 வருஷமாக இந்த கண்ணில் எடுக்கிறதுக்கு. இது வந்து இப்போ டாக்டர் அறிவுரையெல்லாம் பண்ணியிருக்காங்களா?
1: டாக்டர் இது வரைக்கும் நான் எனக்கு இது வரைக்கும் நான் கண்ணாடி வந்து ரீடிங் கிளாஸ் தான் நான் போட்டிருக்கேன். கண்ணாடி எனக்கு போட்டால் எனக்கு ப்ரெஷர் சுகர் எதுவுமே கிடையாது.
0: இருந்தாலும்
1: இந்த டான்ஸ் ஆடுறதுனால எனக்கு இல்லாமல் இருக்குது
0: மனதைரியம்.
1: அது அடுத்து வந்து என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவரும் வந்து இதுக்கு வந்து நல்லா வந்து பேக்ரவுண்டாக இருக்கிறாங்க. நான் எங்கள் கமிஷனர் வந்து என்னுடைய நிகழ்வை வந்து பார்த்துருக்கிறாரு டைரக்டில்.
0: சரிங்க, உங்கள் வீட்டில் எல்லாருமே கரகக்கலையை கற்றுக்கிட்டு இருக்காங்க?
1: இல்லைம்மா, எங்கள் பாரம்பரியத்தில் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் விருப்பப்பட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் பச்சைக்கொடி அனைவரும் காமிச்சிட்டாங்க,
0: நீங்கள் எல்லாரும் கரகத்தை கற்றுக்கலான்னு சொல்லி
1: சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து என்னுடைய ஒய்ஃப் பேர் வந்து சௌந்தரி, எனக்கு ஒரு சங்கர், அவன் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான். ஒய்ஃப் தான் முதல்ல வந்து உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் பண்ணுங்கள், அதில் நீங்கள் ஷைன் பண்ணால் நல்லாயிருக்கும், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த ட்ரெஸ் மேக்கிங் வந்து என்னுடைய ஒய்ஃபுடைய மேக்கிங் தான்.
0: சரி, அப்போ கரகத்தில் ஏதாவது ட்ரெஸ் மேக்கிங் இருக்கா? இப்போ ஆண்கள்னால் இப்படி தான் பண்ணணும், பெண்கள் தான் இப்படி தான் பண்ணணும்?
1: இருக்குமா? இருக்குது இருக்குது. அதாவது இறுக்கமான கீழே வந்து பாட்டம் வந்து இறுக்கமாக போட்டுக்குவாங்க, மேலே வந்து பல பலன்னு வச்சுக்குவாங்க. முக மேக்கப் வந்து முக்கியமானது, முக மேக்கப் வந்து அட்ராக்டிவ் பண்ணணும். மேடையில் எங்கே நின்று பார்த்தாலும் இவங்கள தெரியணும், முகத்தில் ஜீனா இதெல்லாம் போட்டுக்கிடுவாங்க. இப்போ முந்தி காலத்தில் வந்து பெண்கள் வந்தாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஆண்களும் பெண்கள் வேஷம் போட்டுட்டு ஆடுறவங்களும் இருக்கிறாங்க.
0: இருந்தாலும் இப்போ ஆண்கள் மட்டும் ஒரு ஃபேண்ட் மாதிரி கீழே போடுங்க, பெண்களுக்கு மட்டும் ஒரு குட்டப்பாவடையை போட்டு ஆட விடுதீங்க,
1: அது வந்து அவங்கவுங்க
0: இது வந்து ரூல்ஸா இல்லை?
1: ரூல்ஸ்லாம் இல்லைம்மா, ரூல்ஸுங்கிறது வந்து அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது,
0: கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை.
1: ரசிகர்களுடைய மனசை பொறுத்தது, அவங்க அப்படி பண்ணுறத அவங்க ரசிக்கிறாங்க சொல்கிறதுனால அவங்க ஆடுறாங்க. அவங்களும் வந்து சந்தோஷமாக இது பண்ணிக்கிட்டு ஆடலை, அவங்க மன வருத்தத்தில் தான் விரக்தியில் தான் ஆடுறாங்க.
0: இல்லை இல்லை, ரசிகர்கள்னு சொல்லிட்டீங்க இல்லையா, இருந்தால் கூட இந்த இந்த ஒப்பனை இருக்கு இல்லையா, இது எவ்வளோ நேரம் பண்ணிக்கிடுதுங்க?
1: இதுக்கு வந்து நான் இன்றைக்கி நீங்கள் சொன்னனால விறுவிறுன்னு பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் இன்னும் நேர்த்தியாக பண்ணலாம், எனக்கு டைம் கிடைக்கல. ஷார்ட் பீரியடில் பண்ணேன், 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணேன்.
0: இப்போ கரகாட்டம் இருக்கு இல்லையா, இப்போ அம்மனை வேண்டி ஒரு ஆட்டம் ஆடுறீங்க, திருவிழாக்களில் ஒரு ஆட்டம் ஆடுவீங்க, கலை மேடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் ஆடுங்க, இதுக்குன்னு தனித்தனி வகைகள்லாம்
1: இருக்குமா? அதாவது ஆட்டக்கரகம், சக்தி கரகம் அப்படின்னு ரெண்டு கரகம் இருக்குது. ஆட்ட சக்தி கரகங்கிறது வந்து
0: அம்மன்
1: கோவில் பூசாரி வந்து விரதம் இருந்து அவர் தலையில் வச்சு கொண்டுட்டு வருவார், அவர் கொண்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, அது வந்து ஆட்டக்கரகம், அது வந்து சக்தி கரகம், அது வந்து மாரியம்மனுக்காக பண்ணுறது. அடுத்து வந்து நாங்கள் ஆட்டக்கரகங்கிறது வந்து பொதுமக்களை மகிழ்விக்கிறதுக்காக எல்லாரும் ஆடுறது. இது வந்து பொதுவாக வந்து குரூப் டான்ஸ் தான், குறைஞ்சபட்சம் 6 பேர் 10 பேர் இந்த மாதிரி வச்சுக்குவாங்க. நையாண்டி மேளம் ஒரு குரூப் இருப்பாங்க, நையாண்டி மேளம்னு ஒரு 2 மேளம் இருக்கும், உரிமை ஒன்று இருக்கும், நாதஸ்வரம் 2 இருக்கும், இந்த ஜின்சான்னு சொல்கிறாங்களா அவங்க இருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு செட்டு. அதாவது இது இந்த கலை வந்து பத்து பேர் குடும்பத்தை வந்து வாழ வைக்குது.
0: இவங்க தாளத்துக்கு ஏற்ப, அதாவது நையாண்டி மேளம் தாளத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆடணும்.
1: அவங்க தலையில் கரகத்தை கீழே விழுகாமல் அந்த நையாண்டி மேளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடணும்.
0: சரி, இங்கே எத்தனை வருஷம் அலுவலராக பணிபுரிஞ்சு அதுக்கடுத்து தான் இந்த கலையும் கற்றுக்கிட்டே இருக்கீங்க?
1: அதான் நான் வந்து 2004 போஸ்டிங் ஆகி 2022 பணி நிறைவு பெற்றவன். எனக்கு வந்து 50 வயதில் தான் இந்த கரகக்கலை மேலே ரொம்ப தீவிரம் அடைஞ்சு அதில் எப்படினாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு கரகக்கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது, அதுக்கு ஏதாவது உயிர் கொடுக்கணும்.

0: நினச்சிட்டு அதுக்காக வேண்டியே நான் கரகத்தை திரை கற்றுக்கிட்டு அதை மேடைகளில் பண்ணேன். முத முத பண்ணது வந்து என்னுடைய பெட் ஆஃபீஸர், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த ஆஃபீஸர் வந்து ப்ரொமோஷனில் போனாங்க. அவங்க போனப்போ சும்மா எல்லோரும் பொண்ணாடை போத்தினோம் ஒரு மாலையை போட்டோம்னு இருக்கக்கூடாது, கணேஷ் ஆனந்த் ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு நினச்சேன். ஒரே ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கேட்டேன். இங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கு டின்னர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டார் ஹோட்டலில் ஒரு எங்கள் சீனியர் அக்காட்ட, அக்கா எனக்கு ஒரு ஷால் மட்டும் கொடுங்கக்கானே, அந்த அக்கா கொடுத்தாங்க. ஷாலை கொடுத்துட்டு ஒரு செம்பு வச்சு 5 மினிட்ஸ் ஆடினேன். அதுவே வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, அந்த சாருடைய ப்ரோக்ராமுக்கு ஒரு 10 மாவட்டத்தில் இருந்த நண்பர்கள் வந்திருந்தாங்க. அப்போவே எனக்கு புக் பண்ணிட்டாங்க, தம்பி எங்கள் இதில் வந்து ஆடு, இங்கே ஆடு அங்கே ஆடுன்னு சொல்லி நேம் குறிச்சிக்கிட்டாங்க.
1: அதாவது ஒரு நிறைவு விழாவில் வந்து உங்களுடைய
0: தொடக்கமாக ஆரம்பிச்சிச்சு
1: ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, 50 வயதில் தான் கற்றுக்கிட்டேன்.
0: அதாவது இதுக்கு வந்து நம்பர் இயர்ஸ், வயதுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆர்வம் இருந்தால் எப்போனாலும் கற்றுக்கலாம்.
1: அது ஆடுறதுக்கு வந்து உடல் வலிமை, இப்போ வந்து வயது ஆக ஆக உடல் வலிமை கொஞ்சம் குறையும், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் மன தைரியம் வந்து அதிகரிக்கும்.
0: அது வந்து அடிபட்டுரும். அது எனக்கு வந்து இப்போ ஐ ஆம் நவ்வின் 63, ஏஜ் ஆஃப் 63. என்னை தொடர்ச்சியாக என்னால் 1.5 மணி நேரம்
1: ஆட முடியும்.
0: இது என்னது, சோர்வடையாமல் ஆட முடியும்.
1: வயது தடையில்லைன்னு சொல்லி,
0: வயது தடையில் நம்ம ஆர்வமும் மனதில் என்ன பிடிக்குதோ, நமக்கு பிடிச்சமான விஷயத்தை விரும்பி பண்ணும்போது வயதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை.
1: இது வரைக்கும் எத்தனை மேடைகள் ஆடியிருக்கீங்க?
0: இது வரைக்கும் இறையொருளாலையும் ரசிகர்களின் கைதட்டல் ஓசைகளாலும் நான் இது வந்து இந்த இடம் வந்து எனக்கு 493வது
1: இந்த மேடை வந்து 493 சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ரசிகர்கள் பாராட்டு கைத்தட்டுன்னு சொன்னீங்க, இப்போ எந்த ரசிகருமே உங்களோட கை தட்டலை?
0: மனதால் நீங்கள் தட்டுறது என் காதில் கேட்குது.
1: மனதால் தட்டினதை வச்சு நீங்கள் நன்றாக பதில் சொன்னீங்க. அதாவது மனதால் தட்டினதை வச்சு நீங்கள்
0: நம்ம பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணும். சிச்சுவேஷன் இருக்குல்ல, இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு அவங்க கை தட்ட மாட்டாங்க.
1: கண்டிப்பாக. இப்போ எந்த இடங்களில் ஆடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப மன நிறைவு தரும்?
0: எனக்கு வந்து இந்த முதியோர் இல்லம், அனாதை ஆசிரமம், இதுக்கெல்லாம் நானாக விரும்பி போவேன். நானாக போய் அவங்கள்ட்ட டைம் கேட்டு எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லுவேன்.
1: இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க இல்லையா, என்னுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப பேர் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னுங்க. அதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் நாங்களும் கரகாட்டம் பார்க்கும்போது அப்படியே கோயில் திருவிழாக்களை தான் நாங்களும் கரகாட்டம் பார்த்துருக்கோம். கரகாட்ட கலைஞர்களை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே ஆடுவாங்க. அது ஒரு கலைகள் தான். இன்றைக்கி சோஷியல் மீடியா, இப்போ நாங்கள் உங்கள் மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டாலே என்னோடய இது சோஷியல் மீடியாவில் பாருங்களேன் இருக்குமே, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே பப்ளிசிட்டி, தன்னைத்தானே பெரியாளாக காட்டிட்டு தான் ஒரு இடங்களுக்கு வராங்க. நீங்கள் வந்து எப்படி வந்தீங்க?
0: நான் வந்து பெரும்பாலும் அமைதியாக இருந்து தான் வெளியே வந்துப்பேன். யாருமே வந்து பப்ளிசிட்டிங்கிறது வந்து என்னுடைய 60வது கலையில் தான், 60வது மேடையில் தான் என்னை பற்றியே தெரிஞ்சிச்சு. தினமலரில் முதல் முதல் என்னை பற்றி செய்தி வெளியிட்டாங்க. அதை வச்சு ஃபோன் நம்பர் போட்டதுலேருந்து நிறையா வந்து அடுத்தடுத்து வந்துச்சு. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் என்னை பற்றி போட ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் ஒரு 6 பத்திரிகையில் என்னை பற்றின செய்திகள் வந்திருக்கு.
1: அதை வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கரகாட்டம் வந்து கிராம திருவிழாக்கில் ஆடியிருக்காங்க, ஒரு எப்போவாத மேடைகளில் ஆடுவாங்க. இப்போ வந்து எந்த இடத்துலையும் பார்த்தாலும் கரகாட்டம் இருக்குது. கரகாட்டம் ஒன் ஆஃப் த ஆட்டம்ங்கிற மாதிரி வந்துருச்சு. மேடையாக இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், ஏதாவது திருவிழா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், கல்யாண மேடையில் கூட இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை வரும்போது இவங்களும் கரகம் ஆடிட்டு வர்ற மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த கரகாட்டம் வந்து ஆயிருக்கு இல்லையா. இந்த மாற்றம் வந்து கலையின் வளர்ச்சின்னு நினைக்கிறீங்களா, ஒரு மாற்றமா நினைக்கிறேன்?
0: இது வந்து நினைவு கூட்டுதல், நினைவு இருக்கு எல்லாருக்கும், கரகக்கலை இன்னும் அழிஞ்சு போகல இருக்குன்றதுக்கு வந்து இது ஒரு சின்ன உதாரணம்.
1: உதாரணம் தான். இப்போ கரகாட்டம் வந்து நீங்கள் சொன்னீங்க, ஃபஸ்ட்டே சொன்னீங்க உடல்நிலையை சமநிலைப்படுத்தணும், கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் இந்த கலைஞர்களுக்கு எது சவாலாக இருக்கும்?
0: இது வந்து சவால் வந்து என்னென்னா, இவங்களுக்கு உரிய அங்கீகாரம் நம்ம பொதுமக்கள்கிட்ட கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல. அங்கீகாரம் கிடச்சிச்சுன்னா அவங்க வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு உயரலை. அங்கீகாரம் கிடைச்சாலும் அவங்க வாழ்க்கை தரம் உயரலை, அதுதான் அவங்களுக்கு சவால். இது வந்து ஒரு சீசன் தான்.
1: அது வந்து
0: 6
1: உடல் வலிமைக்கு நான் கேட்கிட்டேன். ஓ, உடல் வலிமை வேணும், அது மன தைரியமும் வேணும் ஒரு ஆட்டத்துக்கு.
0: ஆமா.
1: இதுல எதுல அவங்களுக்கு வந்து இப்போ வந்து கரகம் வந்து கீழே விழாம பாதுகாக்கணும் இல்லையா, இதுல எந்த அவங்க மன வலிமையோட இருக்கு, எது அவங்களுக்கு சவாலா இருக்கணும்னு நினைக்கீங்க?
0: சவால்னா வந்து பேசிக்கலா ஒரே சவால் தான், கரகம் வந்து கீழே விழுவக்கூடாது, பாக்குறவங்கள மகிழ்விக்கணும், அதுதான்
1: திறமையா இருக்கணும்.
0: அதுல வந்து நம்ம வந்து வித்தியாசம் காமிக்கணும்.
1: ஒரு தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய பாடலுக்கு பின்னர்

0: திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரம் 11:22. கரகக் கலையின் பெருமிதங்கள் என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய கண்ணாடி மாளிகை. நிகழ்ச்சியில் நேர்களும் பங்கு கொண்டு பேசலாம். 04522 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25:30:170 என்ற எண்ணிலும் 25:30:171 என்ற எண்ணிலும்.
2: கரகக்கலையின் மீது கொண்ட காதலால் தனது வாழ்க்கையை ஒரு பகுதியாக, அதாவது அந்த கலையை மாற்றிக்கொண்ட கலைஞர் தான் நம்ம கூட இருக்காங்க. அவருடைய கலை அனுபவங்களையும் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயாப்பன் கரகாட்ட பயணத்தில் பல்வேறு இடங்களில் நீங்கள் ஆடியிருக்கீங்க இல்லையா? இந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க?
3: அதாவது எத்தனையோ நிகழ்வுகளில் மறக்க முடியாத நிகழ்வுகள் தான், அனைத்து நிகழ்வுகளுமே எனக்கு மறக்க முடியாது. இருந்தாலும் சில நிகழ்வுகள் வந்து நெகிழ வச்ச நிகழ்வுகள் இருக்குது. அது ஒரு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம மதுரை பக்கத்தில் மதுரை ரேஸ்கோர்ஸ் அருகில் உள்ள அன்பகம் வந்து கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகள் கொண்டது, அது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போகும்போது என்னுடைய நிகழ்வுகளை பார்த்துட்டு அப்புறம் அந்த பிள்ளைகள் டெவலப் பண்ண பிள்ளைங்களை வச்சு தான் ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து என்னுடைய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு தான் எனக்கு பொன்னாடை போத்த சொன்னாங்க. அந்த பொன்னாடை போத்துறப்ப அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, சூப்பர், நல்லா ஆடுற, சூப்பர், நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் கண் ஊசி வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. கண்ணில் நீ ஊசி எடுக்காத, பிளேடெல்லாம் எடுக்காத, எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னிச்சு. அதாவது அப்போ வந்து அந்த ஸ்கூல் மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் பிள்ளை வந்து உங்கள் நிகழ்வை வந்து நல்லா ஊன்றி கவனித்து அவளுடைய அறிவை வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டான்றது தான் நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு வந்து அப்படி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு அந்த பொண்ணு சொன்னோடனே.
2: கண்டிப்பாக இதை தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், இது கண்ணில் பாதிப்பெல்லாம் வராதான்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம கலை கூட ஆப்போசிட்டு, அதாவது எதிராளிகளுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பயமுறுத்தக்கூடாது எந்த ஒரு இதையும். ஏன்னா சின்ன குழந்தைகள் இல்லையா, நம்ம அவங்க முன்னால் பண்ணால் அவங்கள சிரிக்க வைக்கலாம், பயமுறுத்தக்கூடாது.
3: அது நான் வந்து பெரும்பாலும் வந்து என்னுடைய நிகழ்வுகளில் சேலை கட்டுறப்ப வந்து எல்லாருமே பெண்கள் மத்தியில் தான் அதிகமாக கை தட்டுவாங்க.
2: ஆனால் உங்களோட ஆட்டத்துக்கான வரவேற்பு, அது
3: வரவேற்பு உண்மையிலே வந்து பெண்கள் மத்தியில் நிறையா இருக்குது.
2: சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகபக அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த அவார்டில் உங்களுக்கு இந்த அவார்டு என்னைய வந்து ரொம்ப பெருமைப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க?
3: அப்படின்னு சொன்னீங்கன்னா, மதுரையில் வந்து அப்துல் கலாம் அமைப்பு, அப்துல் கலாமுடைய அமைப்பில் அக்னி சிறகுகள் அமைப்பு மதுரையில் இருக்குது. அவங்க வந்து ஐநா சபையுடைய பிளாட்டினம் ஜூப்ளி, அது 75th நிகழ்வை வந்து கொண்டாடினாங்க. அப்போ வந்து நம்ம இந்தியாவை தேர்ந்தெடுத்து, இந்தியாவில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் மதுரை, மதுரையில் வந்து கரகக்கலைக்கு அடியனை தேர்ந்தெடுத்தாங்க. அரை மணி நேரம் என்னை பண்ண சொன்னாங்க, அரை மணி நேரம் நான் பண்ணேன் சேட்டலைட் மூலமாக. கிட்டத்தட்ட வந்து 38 நாடுகள் எல்லா நாடுகள்லையும் பார்த்தாங்க, நேரடியாக பார்க்க முடிஞ்சிச்சு, பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தாங்க. அது அனுப்பநடியில் தான் நடந்துச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் லைக்ஸ் கிடச்சதா அந்த அமைப்பிலிருந்து சொன்னாங்க. இது வந்து எனக்கு வந்து என்னுடைய கலை ஆர்வத்துக்கு பெரிய பரிசு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் நம்ம நல்லா டெவலப் பண்ணி நல்லா வரணும், வேர்ல்டு லெவலில் நல்லா போகணும்னு நினைக்கிறேன்.
2: உங்களை வாழ்த்துக்கிறோம் ஐயா, நீங்களும் வேர்ல்டு லெவல் மட்டும் இல்லை இன்னும் பல நாடுகள் கண்ட்ரிக்கெல்லாம் போகணும்னு உங்களை வாழ்த்துறோம். இப்போ உங்களுடைய கலையை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு, நீங்களும் ஒரு 50 வயதில் தான் கலையை கற்றுக்கிட்டீங்க. இப்போ இன்றைய இளைஞர்களிடையே இந்த கரகத்தை அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்னதை சொல்ல விரும்புகிறீங்க?
3: நான் வந்து நிறைய கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்பெடுத்திருக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து முசிறி, புது திருச்சி மாவட்டத்தில் முசிறின்ற ஊரில் வந்து அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி, அதில் வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்காக வந்து எனக்கு பேப்பரில் என்னுடைய பேர் வந்ததை வச்சு அந்த காலேஜ் பிரின்ஸிபல் கூப்பிட்டாங்க. இன்டர் காலேஜ் காம்படிஷனில் ஒரு தடவை கூட எங்கள் ஸ்கூல் காலேஜ் சரியாக வரமாட்டேங்குது, இப்போ டான்ஸில் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னோடனே எனக்கு 8 வாரம் கொடுத்தாங்க. 8 வாரம் சனி ஞாயிறு போய் ஒரு 15 பெண் குழந்தைகளுக்கு எடுத்து, அதில் வந்து 6 பேர் செலக்ட் ஆகி நேஷ்னல் லெவலுக்கு போய், ஒரு ஸ்டேட் லெவலுக்கு போனாங்க, ஒரு பொண்ணு வந்து நேஷ்னல் லெவலில் போய் அவார்டு வாங்கிட்டு வந்துச்சு. அது வந்து அந்த பிள்ளைங்க வந்து கரகக்கலையை வந்து இளைஞர்களும் நல்லா ஆர்வத்தோடு கற்றுக்குறாங்கங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். நிறைய அமெரிக்கன் காலேஜ்

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட்.

0: ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தந்திருக்கேன், வக் போர்டு பசங்களுக்கு, அது மாதிரி பெண்கள் அலுவலக பணியாளர்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். பிஎஃப் டிபார்ட்மெண்ட்னு இருக்குது இங்கே அருகில், அது அவங்களோட அவங்க இதிலே வந்து ஜோனல் போட்டி நடத்துவாங்க. அதில் நாட்டுப்புற கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தப்ப நான் ஒரு எட்டு எம்ப்ளாயீஸ்க்கு சொல்லி கொடுத்து அவங்க உஜ்ஜயினியில் போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க.
1: வாழ்த்துக்கள்ய்யா, நீங்கள் சொல்லி கொடுத்து எல்லாருமே அவார்டெலாம் வாங்கி,
0: எல்லாருமே வந்து நியர்லி 40 வயசு ஆனவங்க
1: எல்லாமே.
0: நான் சொல்லி கொடுத்த அவங்க அப்புறம் 40 வயசு தொட்டவங்க.
1: அப்போ இளைஞர்கள் இல்லை,
0: இளைஞர்கள்லாம் நினச்சிக்கலாம், இளைஞர்களுக்கும் நிறைய கிளாஸஸ் எடுத்துருக்கிறேன்.
1: நம்மளே இளைஞர்கள் சொல்லிக்கிட வேண்டியது அப்படின்ட்டிங்க. அதாவது காலம் மாறும்போது கலைகளும் மாறுவது வந்து இயல்பு தான். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு லைக்ஸ் போட்டாங்க, அது வந்து எனக்கு வந்து மகிழ்ச்சியை தந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ வந்து அதனால தான் காலங்கள் மாறும்போது மாற்றங்களும் மாறுவது இயல்பு. ஆனால் கரகத்தில் இந்த விஷயங்கள்லாம் ஒருபோதும் மாறக்கூடாது அப்படின்னா எதை நினைக்கிறீங்க?
0: அதாவது கரகம் வந்து ஒரு சில அதாவது மேளத்தோடு ஆடணும், அடுத்து வந்து கரகம் இல்லாமல் ஆட முடியாது. கரகத்தில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம், கரகத்தை வந்து வேறு வேறு முறையில் கொண்டுட்டு வரணும். கரகம் வந்து தலையில் இருக்கிற மாதிரி தான் பண்ணணும். கரகமே இது இல்லாமல் சில இடத்துல பண்ணுறாங்க, சில சமயம் பண்ணுவாங்க, அது வேண்டியதில்லை. அது இது கரகத்தோடு எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்து கண்ணில் வந்து ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு 15 ஊசி எடுத்து 15 பிளேடு 5 ஊசி எடுத்துருக்கிறேன். அது அதிலே நான் சாதனை படைக்கணும்னு நினைக்கிறேன். குறைஞ்சது ஒரு 25 to 30 பிளேடுகளை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன்.
1: பயிற்சி எடுக்கிறேன்னா பயப்படுறாங்களே குழந்தைங்க.
0: குழந்தைகளுக்கு நான் எப்பயுமே சொல்லிடுவேன், அதாவது நீங்கள் வந்து யாரும் இதை வந்து ட்ரை பண்ணாதீங்கம்மான்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன் காஷன் கொடுப்பேன் நான்.
1: அதாவது நம்ம வந்து கரகத்தை ஆடி மகிழ்விக்கணும்.
0: மகிழ்விக்கிறேன், அது அது வந்து மகிழ்விக்கிறதோட அது அது ஆர்வமாக பார்க்குறாங்க.
1: சரி, எங்களுக்காக ஒரு மூமெண்ட் போட்டு காட்டுங்களேன் கரகத்தில். அதாவது நீங்கள் வந்து காஸ்டியூமோட இருக்கிறீங்க.
0: ஓகே மேடம். அப்படி
1: அதனால் இந்த கரகம் வச்சு ஒரு டான்ஸ் ஆடி காட்டுங்க பார்க்கலாம்.
0: இது
1: கரகம், அந்த அந்த அழகாக ஒப்பனையெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறீங்க அந்த கரகத்துக்கு மேலே. எதுக்கு இத்தனை ஃப்ளவர்லாம் வச்சுருக்கீங்க?
0: இது வந்து கரகத்தில் வந்து ஏதாவது பறவைகள் வச்சுக்குவாங்க. கிளி தான் மேக்ஸிமம் வச்சுக்குவாங்க. கிளி புறா இந்த மாதிரி வச்சுக்குவாங்க கரகத்துக்கு.
1: சரி, நீங்கள் கிளி வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு ஆட்டம் ஆடுங்க பார்க்கலாம்.

0: அதாவது உங்கள் உடல் வளைஞ்சா கூட அந்த கரகம் வந்து கீழே விழக்கூடாது. ஏன் அது வந்து கிளி மட்டும் டாப்ல வைக்கிறீங்க?
1: கிளிதான் மேடம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பறவை. தக்கன குழந்தைங்கிட்டருந்து பெரியவங்க வரைக்கும் கிளி மேலே ஒரு ஆசைப்படுவாங்க.
0: ஸோ அதனால் மக்களை கவர் வைக்கிறதுக்கு தான்,
1: கவர்றதுக்கு தான்
0: அது வந்து கிளி. அதுக்கு மேலே ஒரு அலங்காரம், அது என்ன தேசிய கொடி மாதிரியே பூர்க்களம்.
1: அது வந்து இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளுக்கு பண்ணுவேங்க.
0: அதாவது இப்போ இண்டிபெண்டன்ஸ்லாம் வந்துன்னா
1: தேசிய கொடி
0: கையிலையும் அதே மாதிரி தான் கிளிப்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க.
1: ஆமாம் மேடம்,
0: அதான் தேசப்பற்ற வந்து காட்டிக்கிட்டே இருக்கீங்க.
1: இது வந்து ஒரு புரிய வைக்கிறதுக்காக.
0: அதனால ஒரு நேயர் வேற நீங்க வந்து உங்க ஆட்டத்தை ரசிச்சு லைன்ல வந்துட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா ராஜேஸ்வரி அம்மா.
2: ஐயாவுக்கு வணக்கம். ஐயா
1: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்.
2: நாட்டுப்புற கலைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்க.
1: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். உங்க வாழ்க்கையில
2: நிறைய கலைஞர்கள் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. அவங்களோட நிலைகள்லாம் இன்னைக்கு வறுமை நிலையில இருக்குன்னு எத்தனையோ பேர் சொல்லும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. அத நீங்க மீட்டு கொண்டு வர்றதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். நானுமே, அதாவது நானுமே நாட்டுப்புற பாடல்கள் எழுதுவேன் நிறைய.
1: ரொம்ப சந்தோஷமா. உங்களுடைய பாடல்கள் இன்னும் வளர்ச்சி அடைய என்னுடைய பரிபூர்ணமான நல்வாழ்த்துக்கள்.
2: அது மட்டும் இல்ல, நீங்க நாட்டுப்புற கலைகளை நீங்க வேலையில பாத்துக்கிட்டு இருக்கும் போது நீங்க இதுக்குள்ள இறங்கி இருக்கீங்க. இதை எப்படி வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்க உங்களுக்கு என்ன உத்வேகம் இருந்துச்சு? வீட்டுல உள்ளவங்க ஒத்துழைப்பு இருந்துச்சா, இல்ல வெளியில வந்து நீங்க எது எதன் மூலமா நீங்க வெளியில வந்தீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும்.
1: ஆபீஸ்ல வேலை பாக்குறப்ப ஒரு சாருடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலதான் ஃபர்ஸ்ட்
0: பண்ணேன்.
1: அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னுடைய வீட்டுல உள்ளவங்களுடைய ஒத்துழைப்பு, நண்பர்கள் ஒத்துழைப்பு, அனைவரும்

0: ஒத்துழைப்பு எல்லாருடைய கைதட்டல் ஓசையால தான் இந்த கலையை வளர்க்க முடிஞ்சுச்சு.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஏன்னா நாங்களும் வீட்டுக்குள்ள இருந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதையும் எப்படி வெளியே கொண்டு வர்றதுங்கிற தவிப்புலதான் இருக்கும்.
0: முதல்ல வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய பையன், எங்க உற்றார் உறவினர்கள், சுற்றத்தர்கள், நண்பர்கள்
1: கட்டாயமா
0: எல்லாருமே வந்து ஊக்கப்படுத்திட்டே இருந்தாங்க. அது ஒரு பெரிய அலுவலகத்துக்கு பெரும்பாலும் லீவ் போடாம வாய்ப்பு கொடுப்பாங்க, நீங்க லீவ்ல பெர்மிஷன்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதனாலதான் இவ்வளவு நிகழ்வுகள் கொண்டு வர முடிஞ்சது.
1: எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்ததுனால மேலும் மேலும் நீங்க இதை கலை வளர்க்கறீங்க. நிறைய நிறைய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்க இந்த கடைகளை வளர்த்து எல்லா இடமுமே சிறப்பா திருவிழாக்கள்ல எல்லாருமே வறுமை இல்லாம கலைஞர்கள்லாம் வாழணும்னு இந்த நேரத்துல நான்
0: உண்மைதாமா. உங்களுடைய வாழ்த்துக்கள் பழிக்கட்டுமா.
2: ஆமா அதையா, குடும்பத்தோட ஒத்துழைப்பு இருந்தா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது கரகம் என்பது தலையில் சுமக்கப்படும் ஒரு பொருள் மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆட்டம். அதாவது ஒரு கலைஞரின் சமநிலை, பயிற்சி, அர்ப்பணிப்பு, பண்பாடு அனைத்தையும் தாங்கி நிற்கும் அடையாளம் தான் அந்த கரக கலைன்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய பாடலுக்கு பின்னர்.

0: சரி, தொடர்ந்து ஒரு நேயர் வேறு இருக்காங்க. பாடலுக்கு முன்னர் ஒரு நேயர் கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அம்மா, அனுபாடி காவி பாண்டியர் பேசுறேன். எங்க அப்பா ஒரு கரகாட்டு கலைஞர் தான்.
0: வாழ்த்துக்கள் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: அப்ப எங்க அப்பா கரகாட்டம் ஆடும் பொழுது எங்க அப்பா கீழே படுத்துருவாங்க, நெத்தில தேங்காய் வச்சிருவாங்க. அப்ப அந்த இன்னொரு கரக கலைஞர் இருக்காங்க, பெண் கலைஞர், அவங்க வந்து ஆடி அப்படியே சுத்தி வந்து அதை வெட்டுவாங்க, ரெண்டா போயிரும்.
0: சரி,
1: எந்த ஒரு சேதாரமும் வராது. ரசிகர்லாம் பயங்கரமா கை தட்டுவாங்க.
0: ரசிகர்களை கைதட்டலுக்காக நீங்க எல்லாம் தேங்காய் எல்லாம் உடைக்கிறீங்க.
1: நெத்தில வச்சிருவாங்க, அந்த பெண் கலைஞர் சுத்தி வந்து வெட்டுவாங்க, அது ரெண்டா ஓடிரு, எந்த ஒரு சேதாரமும் வராது.
0: ஆனா கை கத்தி திருப்பி
2: சொன்னாங்க. அப்துல் கலாம் அமைப்புல இருந்து நடத்தினாங்க.
1: அப்படியா? ஐயா, கடைசி நீங்க பேசி முடிச்சு போற உங்களுடைய அலைபேசி கொடுத்துருங்க, உங்களை தொடர்பு கொள்றோம்.
2: ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம்மா.
1: ரொம்ப நன்றிங்க.
2: மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி.
0: ஏன்னா அவங்க தந்தையும் கரக கலைஞரனோட அவங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் வந்துடுச்சுனாங்க. ஒரு சிறிய பாடலுக்கு பின்னர் தொடர்ந்து பேசலாம்.

0: நடனம் மாறலாம், கலை மாறலாம், ஆனால் பாரம்பரிய கரகக்கலையை வந்து சந்திக்கும் மாற்றங்கள், சவால்கள், அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா, இப்போ வந்து ஒவ்வொரு கலை வளர்ச்சி நீங்கள் எப்படியெல்லாம் நடனம் ஆடுனீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, இப்போ உங்களுக்குன்னு எதிர்கால திட்டங்கள்னு வச்சுருப்பீங்க? கரகத்தில் நான் எதிர்காலத்தில் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வச்சுருக்கேன், இதை மாதிரிலாம் நினச்சிருக்கேன் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க?
1: அதாவது நான் இந்த கரகக்கலையை வந்து சின்ன, இப்போ பரதக்கலைக்கு எப்படி சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய்விட்டு அதை பெரிய ஆளாக்குறாங்களோ, அது மாதிரி 5 வயசு பிள்ளைங்கள்லேருந்து சொல்லி கொடுத்து அவங்கள பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு என்னுடைய ஆசை. என்னுடைய சின்ன வேண்டுகோள் என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து கரகக்கலைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைங்களை ஆட வச்சிங்கன்னா எங்களை மாதிரி கலைஞர்களுக்கும் வாழ்க்கை ஆதரவு உயரும், பிள்ளைங்களும் புதிய கலையை கற்றுக்குவாங்க. இது பரதம் போன்று இதுவும் சிறப்பான கலை தான்.
0: அதாவது பரதக்கலையை மாதிரி எங்களுடைய கரகக்கலையும் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறீங்க, எங்களுடைய வாழ்வாதாரமும் முன்னேறும்னு சொல்ல வரீங்க.
1: நிச்சயமாம்மா, நிச்சயமாக.
0: சரி, இந்த நிகழ்வு இப்போ எந்தெந்த, இப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு ரொம்ப, எங்கெல்லாம் நீங்கள் போய் ஆடியிருக்கீங்க?
1: நான் வந்து அதாவது இப்போ பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டு, இப்போ ப்ராவிடமெண்ட் ஃபண்ட் ஆஃபீஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு, அப்புறம் கார்ப்பரேஷனில் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் இது ஸ்கூல்கள் நிறையா ஸ்கூல்கள் வந்து பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 10 மாவட்டங்களில் என்னுடைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இது போக வந்து மாநிலங்கள்லேயே நடந்திருக்கு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மும்பை. மும்பைனா மும்பை வரைக்கும் போகலாம், பார்டர், மும்பை பார்டரில்.
0: காசி தமிழ் சங்கத்தில் நீங்கள் பங்கு பெற்றீங்களா?
1: நிச்சயமாம்மா, காசி தமிழ் சங்கம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதில் வந்து 2500 பேர் அப்ளை, 25,000 பேர் அப்ளை பண்ணதில் பண்ணாங்க, 2500 செலக்ட் பண்ணாங்களாம். அதில் வந்து மதுரையில் வந்து கரகக்கலைக்கு என்னை செலக்ட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. என்னுடைய நிகழ்வு வந்து மோடி வந்து என்னுடைய நிகழ்வுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு.
0: அது என்னுடைய
1: அனுப்பியிருக்கிறாரு. அது எங்கள் ஊர் புகைக்கரைப்பட்டிய போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொண்டாந்து கொடுத்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி.
0: பாரத பிரதமரே உங்களுக்கு வந்து ரெகக்னைஸ்
1: பண்ணியிருக்காங்க, அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு.
0: இப்போ வந்து கரகக்கலை வந்து தொன்மையான கலை.
1: ஆமாம்மா,
0: இந்த தொன்மையான கலை வந்து அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?

0: இல்லை காலத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த கலையை கொஞ்சம் மாற்றி மக்களை மகிழ்விக்கலாம்னு நினைக்கிறீங்களா?
1: இது வந்து மகிழ்விக்கிற கலை தான், காலத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாக மாற்றம் பண்ணிக்கலாம். என்னென்னா கரகமே அப்படி இருக்கணும், இந்த லைட் அலங்காரம் மாதிரி டிஜிட்டல் மாதிரி பண்ணி அது மாதிரி இது பாரம்பரியம் மாறக்கூடாது. இப்போ உள்ள நிகழ்வு ஆனால் வந்து எல்லாருமே கரகம்னாலே பழையதை தான் விரும்புகிறாங்க. இளைஞர்களுக்குமே கலைஞர் கரக கலை பிடிச்சி இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க.
0: நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி தேங்காய் உடைக்கிறது, பலகையில் ஏறுறது, முள்ளில் ஏறி நின்று ஆடுறது, அந்த ஆணிகளை ஏறி நின்று ஆடுறீங்களே?
1: ஆடிடுவோம் ஆடிடுவோம். நான் அந்த சின்ன இது கலையம் சொல்கிறாங்கல்ல சின்ன கலையம், அந்த கலையமே நாலு விதமாக வச்சுருக்கேன். அது கூட இங்கே இருக்குது, சின்ன கலையத்தில் நின்று ஆடிடுவேன்.
0: சின்ன கலையம்
1: அதாவது பேலன்ஸ் பண்ணுறது, இது வந்து நம்ம உடம்பு மனதையும் பேலன்ஸ் பண்ணுற நிகழ்வு.
0: அதுதான் அதுதான் நான் கேட்குறேன். இப்போ சின்ன அஞ்சு வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்குறீங்க, இந்த எந்த எந்த வயதில் இந்த குழந்தைங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி ஆட முடியும்? கரகமும் ஆடக்கூடாது.
1: அதாவது ஒரு கரகத்தை வந்து தலையில் நிப்பாட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 கிளாஸஸ் ஆகுது வேணும். 10 கிளாஸ்க்கு அவங்க வந்தால் தான் கரகத்தை அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆடாமல் நிப்பாட்ட முடியும்.
0: அதாவது நம்ம கரகம் ஆடும்போது இந்த இதெல்லாம் கீழே உள்ளக்கூடாது,
1: உள்ளக்கூடாது. அதாம்மா அதுங்க ஆடும்போது அவங்க தலையில் நிற்கிறதுக்கே வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அதாவது கரகம் வந்து தலையில் இல்லைங்கிறத மனது உணர்ந்துச்சுன்னு சொன்னால் கரகம் நம்ம சொல்கிறத கேட்கும்.
0: ஓகே, தலையில் இருக்குன்னு சொல்லணும்.
1: தலையில் இருக்கிற கரகத்தை இல்லாத மாதிரி பேலன்ஸ் பண்ணி மனசுக்குள்ளே, அதாவது அவங்க கரகமே தலையில் இல்லைங்கிற நினைவு உணர்வு வந்துடுச்சுன்னா நம்ம என்ன சொன்னாலும் கரகம் கேட்கும்.
0: கரகம்
1: கேட்கும், கரகம் விழுகாது. இதுதான் எனக்கு ஒரு மாஸ்டர் சொல்லிக் கொடுத்தாரு.
0: நம்ம தலையில் கரகம் இல்லைன்னு
1: இல்லைங்கிறத நம்ம மனதுக்குள்ளே கொண்டு வந்துடணும். தலையில் ஆக்சுவலாக இருக்கும், அதே நேரத்தில் நம்ம கரகம் இல்லைன்னு நினச்சோம்னா நம்ம வந்து அது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரகம் நமக்கு கட்டுப்பட்டு கேட்கும்.
0: கட்டுப்பட்டு கேட்கும் சொல்லி
1: இதனால் வரைக்கும் எனக்கு என்னுடைய நிகழ்வுகளில் மேக்ஸிமம் வந்து கரகம் விழுந்ததில்லை. ஒரு சில இடங்களில் விழுந்திருக்கு, ஒரே ஒரு தடவை ரெண்டு தடவை விழுந்திருக்கு. இது இந்த அனைத்து நிகழ்வுகளையும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். டெய்லி விழுகாமல் இருக்கிறது
0: கரகம் வந்து கீழே.
1: இப்போ நான் வந்து அடுக்கு கரகம் வச்சு ஆடுவேன். அடுக்கு கரகம் நான் 5 அடுக்கு வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: இப்போ ஒரு கரகம் வச்சிருக்கீங்களா, இதுக்கு மேலே 5 அடுக்கு?
1: இல்லை, 5 அடுக்கு கரகம்னா வந்து இதுக்கு கிடையாது. இது கீழே ஒரு செம்பு இருக்கும், அதுக்கு மேலே ஒரு சின்னது, அதுக்கு மேலே சின்ன, அதுக்கு மேலே சின்னது, எல்லாத்தையும் இணைச்சு ஒரு நடுவில் ஒரு குச்சி மாதிரி கம்பி வச்சு அதில் டெக்கரேஷன் பண்ணுவாங்க.
0: அந்த 5 கரகம்
1: விழுகாமல் ஆடணும், அது பேலன்சிங் தான்.
0: இல்லை வெயிட்லாம் வச்சுருப்பீங்களா?
1: உள்ளுக்குள்ள மண், அதாவது கரகம் அமைக்கிற முறையை நான் சொல்லிடுறேன். கரகம் வந்து பித்தளை, செம்பு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் வந்து பண்ணுவாங்க. முந்தி காலத்தில் மண் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இந்த செம்பில் வந்து அரிசி இல்லைனா நீர் நிரப்பிக்கிடுவாங்க. ஏன் நீர் நிரப்பினா ஒரு சொட்டு தண்ணி விழுந்தாலும் விழுகக்கூடாதுங்கிறத கான்சன்ட்ரேஷன் கொண்டு வர்றதுக்காக முதல்ல தண்ணி ஊற்றி பழகிக்கிடுவாங்க. அப்புறம் மணல் போட்டுக்கிடுவாங்க, இல்லைனா இது அரிசி போட்டுக்கிடுவாங்க. அதில் 1 ரூபா காயின் வச்சுட்டு அதை வாயை வந்து மூடிடுவாங்க. மூடிட்டு அதுக்கு மேலே தான் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. டோப்புன்னு சொல்லுவாங்க, கட்டையில் இருக்கும், அதை வச்சு அதுக்கு மேலே டெக்கரேஷன்
0: பண்ணுவாங்க. தண்ணி நம்ம மேலே
1: ஒரு காஷனுக்காக தண்ணி வச்சு ஆடுவாங்க. அப்போ தான் வந்து விழுகாமல் இருக்கும், தண்ணி கீழே சிந்தக்கூடாது. சொன்னோம்னா அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்துடும்.
0: சரி, இது பேலன்ஸ் பண்ண 1 மந்த் ஆகுது. அந்த சலங்கை போட்டு ஆடுறீங்க இல்லையா, அந்த நடனம் கற்றுக்கிறீங்களா?
1: அது வந்து சலங்கை வந்து மற்றது மாதிரி சலங்கை பூஜையெல்லாம் தேவையில்லாமா, சலங்கையும் இணைச்சிக்கலாம். சலங்கை வந்து கலீர் கலீர்னு கேட்கணும். சலங்கை வந்து எவ்வளோக்களோ சவுண்டு கொடுக்குதோ அவ்வளோக்களோ கரகத்தினுடைய மதிப்பீடு உயர்ந்துக்கிட்டே போகும்.
0: சவுண்டு
1: கேட்க கேட்க வந்து ரசிகர்கள் வந்து மத்தியில் வந்து நம்ம ரீச் ஆகிக்கிட்டே இருப்போம்.
0: சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ அந்த இப்போல்லாம் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கோயில் திருவிழாக்கு ஆட வரும்போது அப்படியே ஒரு இடத்துல வராங்க, ஷால்லாம் மட்டும் விடிய விடிய ஆடுறாங்க. அது விடிய விடிய ஆடும்போது அவங்களோட உடம்பு வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கணும்.
1: அது வந்து மனக்கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு பயிற்சி.
0: சிலவங்க வந்து இந்த கும்பம் இல்லாமல் தான் ஆடுறாங்க.
1: அதான் கும்பம் இருக்கிறது தான் கரகம்னாலே கும்பம் தான்,
0: கும்பம் இருக்கும்.
1: இது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறாங்க, தொன்மையான கலை இது. தொல்காப்பியத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொல்காப்பியர் எழுதுறது குடக்கூத்துன்ற பேரில் தான் கரகம் இருந்திருக்கு தொல்காப்பிய காலத்தில். தொல்காப்பியம் தான் காப்பியங்களில் தொன்மையானது. அதில் வந்து வானரன், பேரூர், மருகிடை, நடந்து நீநிலம், அனந்தோன் ஆடிய குடமும் என்ற பாடல் வரிகள் வருது. அதுபோக இதில் வந்திருக்கு திருமால் வந்து 4 திவ்ய பிரபந்தத்தில் குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாட வல்ல எம் கோவே என திருமாலும் குடம் வச்சு ஆடியிருக்கிறாரு. இதில் வந்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, ஒரு 36 குடக்கூத்தினுடைய சிறமை, அதாவது குடக்கூத்துங்கிறது கரகமும் ஒன்று தான். அந்த குடக்கூத்துடைய சிறப்புகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து 36 கோவில்களில் சிலைகளாக அடிச்சிருக்கிறாங்க. அப்போ இது வந்து

0: ரொம்ப தொன்மையான கலை தான் இது, தொன்மையான கலை. இந்த தொன்மையான கலை வந்து மேன்மேலும் வளர்கிறதுக்கு இந்த கால இளைஞர்கள் பெற்றோர்கள் வந்து இதுக்கு உறுதுணை புரியணும். அவங்க எல்லா ஹெல்ப்பும், அதாவது பிள்ளைங்களை வந்து கரகம் ஆட வச்சாங்கன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நிச்சயமாக வந்து இதுவும் அவங்க இதில் வந்து நல்லா வந்து அச்சீவ் பண்ண வைக்க முடியும், பண்ணலாம்
1: பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆட்டம் ஆட்டுங்களே, இப்போ வந்து முள் இது வச்சுருக்காங்களே, அது வந்து ஆணியெல்லாம் வச்சு ஆடுறாங்களே, அதுக்கு எவ்வளோ நாள் பயிற்சி எடுக்கணும்?
0: இது அவங்கவுங்களுடைய மனத்திறமையை பொருத்துமா. அது பயிற்சிங்கிறது வந்து ஒரு ஸ்கூல்லே ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை ஒரே நிமிஷத்தில்
1: பிக்கப்
0: பண்ணுறவங்க, அது மாதிரி தான் இதுவும் தொடர் பயிற்சி இருக்கணும். கவனமும் ஆர்வம் மெயின்.
1: இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் இந்த சின்ன குழந்தைங்க சொன்னீங்களா, 5 வயசுலேருந்து கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்களா, எந்த வயதுலேருந்து கற்றுக்கிடலாம்?
0: ஒரு கரகம் நிற்கிறதுக்கு ஒரு 8 வயசு வச்சுக்கலாம், 5 வயசில் ஆரம்பிச்சுட்டு 8 வயசில் வந்து அதை ஆட ஆரம்பிச்சிடலாம்.
1: இப்போ ஃபஸ்ட்டு கோயில் திருவிழாக்கள் ஆடணும்.
0: முதல்ல எங்கேயும் மேடை கிடைக்குதா, எந்த கோயில் கிடைச்சா ரொம்ப நல்லது. கோயில் கிடைச்சிச்சுன்னா இப்போ எனக்குன்னு வந்து முதல் மேடை கோயில் கிடைக்கல,
1: அதனால் நீங்கள் வந்து
0: 5-star ஹோட்டல் தான் எனக்கு கிடைச்சிச்சு.
1: அந்த மேடையில வந்து உங்கள் வாழ்க்கை பயணம் முன்னேறிக்கிட்டு தானே போயிருக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா முன்னேறி இருக்குமா
1: இல்லையா? சரியில்ல, ஒரு கலை எப்படி பிறந்தது என்பதை விட அது காலத்தோடு எப்படி மாறியது என்பது தான் இந்த பயணம் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. அதாவது பாரம்பரியத்திற்கும் புதுமைக்கும் இடையான கரகக்கலை எப்படியெல்லாம் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது, பயணத்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய பாடலுக்கு பின்னர்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: கரகாட்ட கலைஞராக இத்தனை வருடம் பயணித்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா?
2: ஆமாம்.
1: உங்களுடைய கரகாட்ட கலைஞரின் ஒரு வாழ்க்கை அனுபவம், மிகப்பெரிய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த கலையின் மூலமாக. நீங்கள் எது சொல்கிற அரசு அலுவலராக பணிபுரிஞ்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் கரகாட்ட கலையை கற்றுருக்கீங்க. நீங்கள் ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துருக்கீங்க, என்னென்ன அவார்டெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா?
2: நிச்சயமாம்மா. அதாவது ஒரு மூலையில் இருந்து நான் வந்து உலகத்துக்கு தெரியறதுக்கு பெருந்துணையாகவும் ஊக்கமாகவும் இருந்தது வந்து கரகக்கலை தான். இந்த கரகக்கலையை கற்றுக்கிட்டதுக்கு நிச்சயமாக வந்து நான் வந்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுறேன். இந்த கரகக்கலையை வந்து எங்கெங்கே என்னை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. நான் வந்து வெளியூர்களுக்கு பயணிக்கிற போது என்னை 2 நிமிஷம் கூர்ந்து கவனிச்சுட்டு, நீங்கள் கரகாடுறவர் தானேங்க, உங்கள் காலத்தை நான் பார்த்துருக்கேங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இப்போ நவீன உலகத்துக்கு தக்கப்படி என்னை பற்றி யூடியூப்லேயும் போட்டு விட்ருக்காங்க, ஃபேஸ்புக்லேயும் போடுறாங்க. அது வரும்போது இன்னும் நிறைய பேருக்கு என்னை பற்றினது தெரியுது. எங்கேயோ ஒரு மூலையில் கிராமத்தில் இருக்கிற எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி கிடைச்சது வந்து இந்த கரகக்கலையினால தான்றதை நான் வந்து பெருமையாகவும் மன மகிழ்ச்சியும் நிறைவுடன் சொல்லிக்கிறேன். இந்த இந்த இந்த கலை வந்து என் லைஃப்பில் வந்து என்னுடைய எனக்கு வந்து ஆற்றல் இருக்கிற வரைக்கும், அதாவது திறமை எனக்கு திறன் இருக்கிற வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் நான் அடிக்கிட்டே தான் இருப்பேன். என்னை கூப்பிட்டு யார் கூப்பிட்டு கேட்டாலும் நான் ஆடுறதுக்கு உடனே ஓகே சொல்லிடுவேன் அப்படின்றது எனக்கு இது. இந்த கலை வந்து நிறைய பேருக்குடைய நட்பு வட்டாரத்தில் வந்து எனக்கு விரிவடைய வச்சுருக்கு, நிறைய மதிப்பு கிடச்சிருக்கு. அதாவது என்னை பார்த்த உடனே இவர் இது ரொம்ப டேலண்டானவருங்க, இவர் நல்லா கண்ணில் பூசி அதாவது அப்படி சொல்லலாம், நிறைய வித்தைகள்லாம் காமிப்பார், நல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பட்டி தொட்டிகள்லாம் என்னுடைய பெயர் புகழ் படைவிருக்கு. வெளி மாநிலங்கள்லேயும் என்னை பற்றி இருக்கிறாங்க. மொழி தெரியாதவங்க என்னுடைய நிகழ்வுகள் நடக்கிற கோயில்களில் நடக்கிற போது, மீனாட்சியம்மன் கோயிலில் இது வரைக்கும் 2 முறை பண்ணியிருக்கேன் நவராத்திரி உற்சவத்தில். அப்போ நார்த் இண்டியன்ஸ்காரங்க நிறைய பேர் வராங்களே, வந்து ஃபாரினர்

0: ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க. இது ஒரு நிகழ்வு நான் சொன்னேன், இது வந்து நெதர்லாந்துலேருந்து வந்திருந்தாங்க ஒரு குரூப் மதுரைக்கு. தானம் அறக்கட்டளைன்ற அறக்கட்டளை மூலமாக வந்தவங்க கரகக்கலை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்க. 1 ஹவரில் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அவங்க ஆர்வமாக அதை தலையில் வச்சுட்டு வீடியோ எடுத்து அவங்க என்னை பற்றி மேகசீனில் போட்டாங்களாம். அது வந்து எங்கெங்கேயோ என்னை இந்த கரகம் வந்து என்னை கொண்டு போயிடுச்சு.
1: அதாவது நீங்களும் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வளர்ந்தவங்க, உங்களுடைய புகழ் வந்து இந்த கரகத்தின் மூலமாக
0: வந்துச்சு. அதுன்றது நான் படிப்புங்கிறதெல்லாம் அடுத்த பட்சம், வேலை எனக்கு புகழ் கொடுத்துச்சு இல்லைன்னு சொல்லலை. அதோட விரைவாக வந்து என்னை உச்சத்துக்கு கொண்டு போனது என்னுடைய கரகக்கலை தான்.
1: கரகக்கலை, அதாவது வெளிநாட்டினர் கூட நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கரகம் ஆர்வமாக
0: கற்றுக்கிட்டாங்க. அதோடைய வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது.
1: சரிங்க.
0: அவங்களுக்கு தலையில் கரகம் நின்றுச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு.
1: ஆர்வம் நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, ஆர்வம் வேணும். ரெண்டாவது அது வந்து கரகம் தலையில் இருக்குதுன்னு நினைக்காம இருந்தாலே கரகம் ஆடிடலான்னு வேற சொல்லிட்டீங்க.
0: அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, மத சார்பில்லாத கரகம் என்னுடைய கரகம், நான் எந்த மதமே பார்க்க மாட்டேன்.
1: சரிங்க. இப்போ நீங்கள் வந்து பல்வேறு இடங்கள்ல ஆடியிருக்கீங்க.
0: ஆமாம்.
1: இதில் எனக்கு இந்த தருணம் ஆடி முடித்தது இதுதான், நான் நல்லா ஆடின மாதிரி நான் ஒரு ஃபீல் ஆகிருக்கு, இது எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதை சொல்லுவீங்க?
0: அது வந்துமா, நான் வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தேம்மா.
1: அது நீங்கள் சொல்லிட்டீங்க.
0: இல்லை, அந்த முதியோர் இல்லத்தில் போயிருக்கிறப்ப அவங்க வந்து மேடையே கிடையாது. ஒருத்தவங்க வந்து அவங்க படுக்கிற கட்டில் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, வெறும் கட்டில். ஒரு ஆள் படுக்கிற கட்டில் நின்று என்னை ஆட சொன்னாங்க. அது ஆடி காமிச்ச உடனே எல்லாரும் வந்து இப்படி எனக்கு வணக்கம் சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு அது பெரிய தருணமாக இருந்துச்சு. அதாவது உங்களால் பெரிய 50 அடி மேடையிலையும் ஆட முடியும், சின்ன ஒரு இடத்துலையும் உங்களால் ஆட முடியுது, எங்களுக்காக வேண்டி எவ்வளோ சிரமத்தில் இந்த இடத்துல எல்லா வேலையும் செஞ்சு 1 மணி நேரம் ஆடினேன்.
1: அந்த
0: கட்டில் நின்று ஆடினேன். சின்ன ஒரு முதியோர் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 முதியோர்கள் இருந்தாங்க.
1: அந்த முதியோர்களை மகிழ்விச்சிருக்கீங்க?
0: மகிழ்விச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா, அது மன நிறைவு கொடுத்துச்சுமா ரொம்ப.
1: இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தனால நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: அதாவது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வந்து, பெற்றோர்கள் வந்து கரகக்கலைக்கு வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஈடுபடுத்த வைங்க. அவங்களுக்கு வந்து நிறைய இந்த கரகம் கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் வந்து அவங்களை கூட்டிகிட்டு போய் கரகக்கலைங்கிற அறிமுகமாகி அவங்களுக்கு கொடுத்து இந்த கரகக்கலை வளர்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க. வருங்கால இளைஞர்கள் வந்து கரகங்கத்துக்கு ஆர்வமாவாங்க. எங்களை மாதிரி ஆள்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆவலுடன் ரெடியாக இருக்கிறோம்.
1: கரகத்தை கற்றுக்கலான்னு சொல்லுதுங்க. அதனால் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தனால கரகக்கலையின் அனுபவங்களையும் அழகையும் நம்முடன் அழகாக பகிர்ந்து கொண்ட திரு கோ கணேஷ் ஆனந்த் அவர்களுக்கு எமது நன்றார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொள்ள. நன்றிகள் ஐயா.
0: வணக்கம்மா. நன்றிகள். மகிழ்ச்சி.
2: கரகக்கலையின் பெருமிதங்கள் என்ற தலைப்பில் வளம் வந்தது இன்றைய கண்ணாடி மாளிகை. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட கோ கணேஷ் ஆனந்த் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் உடன் உரையாடிய ஜே ஜே அவர்களுக்கும் நன்றிகள் கூறி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
3: தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியிலான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்காக் தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே இருப்பில் வைத்திருக்க வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அடுத்த மீஞ்சூரில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை மாநகராட்சி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1800 ரூபாய் குறைந்து 1,11,600

ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுதில்லியில் வரும் 12 மற்றும் 13 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போன்டியானக் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, அன்மோல் கார்வ் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: சகோதரிகள் மட்டுமே பங்கு பெற்று தங்கள் மனம் விரும்பிய விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு மகிழும் நேரமாக வளம் வர காத்திருக்கிறது ஸ்நேகிதியே. உடல்வாநகர் மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 feet road old Golcha complex அண்ணா நகர் மதுரை.
0: ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் சகோதரிகள் பங்கு பெறலாம். 04522 என்ற மதுரையின் முன்னிப்பை பெற்றுட்டு 25 30 170 அறிமுக சகோதரிகளும், 25 30 171 அனைத்து சகோதரிகளும் பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் முதல் சகோதரி வருக, வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க மகாலட்சுமி, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு பாட்டு போற தலைவர் நினைத்தது யாரோ நீதான்.
0: அப்ப நீங்க நம்மளுடைய பண்பலைய நினைச்சிட்டே இருக்கீங்க.
2: நன்றி
0: இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேர்கள் அனைவருக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: சகோதரிகளின் மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில். சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
2: யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: அன்னப்பறவை படத்துல
2: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும்

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண

0: தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
2: வணக்கம். அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
1: வணக்கம். சொல்வது
2: மேட்டூர் வட்டம் அழிமதூரில் இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விமா.
1: சொல்லுங்க சகோதரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பாடல் ஏதோ ஒரு பாட்டு, அனைத்து அன்பு உறவுகளுக்காகவும்மா.
1: நன்றி.

0: மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் சிநேகிதே நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்
1: சகோதரிக்கு. வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது
1: நன்றி.
0: இணைப்பில் வந்ததற்கு
1: நன்றி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: சகோதரிகளின் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு மகிழும் நேரமாக வளம் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய சிநேகிதியை நிகழ்ச்சியோடு இப்பொழுது சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்.
3: இனிய மதிய வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சதுர்த்தி.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: படம் தூக்கணா குறித்து. படம் ஜலிக்கட்டுக்காரே பாடலில் வரி தூக்கணா குறையும். இணைப்புக்கு நன்றி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றிமா.
4: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கு எல்லாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: சிநேகிரிய நிகழ்ச்சியில் இப்பொழுது இணைய காத்திருக்கும் சகோதரி வருக வணக்கம். இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க, வருக வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க ரம்யா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: சீவலத்து பாண்டில இருந்து கிழக்கு கிழக்கையில கீரா இருக்கு, இந்த பாட்டு மேம்.
0: நன்றி, மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுற மாதிரி இருக்கே. ஏன் இவ்வளவு படபடப்பு?
1: இல்லைங்க மேம், நல்லா தான் பேசுறேன்.
0: சரி, நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
1: நன்றிங்க மேம்.
0: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல் காட்சியில். கிழக்கு சிவக்கை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் சிநேகிதே நிகழ்ச்சியில் நேரம் 12:52 இணைய காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: நன்றி நடமாடும் கலை கூட அந்த பாட்டு போடுங்க.
1: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

0: மணி. மதுரை பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3
1: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேயர்களே, இன்று இரவு 8:30 அச்சாணி நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம் தான் கேட்க போறோம். முதல் பகுதியாக உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைக்கு இன்றைய பாரதம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் நீர் மேலாண்மை பற்றி சொல்கிறார் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவி தாரணி லோகநாதன் அவர்களான தகவல் தான் நாம கேட்க போறோம் இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில. இதுவரை வளம் வந்தது சிநேகிதியை நிகழ்ச்சியில் இன்றைக்கு பங்குபெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை சகோதரிகளுக்கும் நேயர்களுக்கும் நன்றிகள் பல. மீண்டும் கேட்கலாம் நாளை நண்பகல் 12:02. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

இனிய பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 1:54 ஆயிற்றுக்கு. காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன் வசந்த கானங்களில்

ரொம்பவே அழகான பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்டு ரசித்தோம். புலமைப்பித்தன் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்துச் சென்றது பாடல் வசந்த கானங்களில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில். தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல், அனைவரும் கேட்டு ரசிக்கிறீர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT ஜுவல்லர்ஸ், 80 Feet Road, ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: நேரம் 1:09:42. தேனிலும் இனிய கீதங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க வசந்த கானங்களில். கண்ணன் என் காதலன் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் வாலி, MS விஸ்வநாதன் இசையில். கேட்கலாம் பாடலை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் வசந்த கானங்கள். படகோட்டி திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் வாலி விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில். கேட்கலாம் பாடலை.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க வசந்த கானங்களில். அடுத்து வரும் பாடல பாடியிருக்காங்க ஜமுனா ராணி, கண்ணதாசன் வரிகள், விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில். கேட்கலாம் பாசமலர் திரைப்படத்திலிருந்து பாடலை.

வசந்த கானங்கள் தரும் அடுத்த பாடல் ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் குரல்களில், வாலி வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஹலோ, யாருப்பா பேசுறது?
3: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
2: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
3: நீங்க செல்லம்மா தானே?
2: நான் தான் செல்லம்மா, என்னவா?
3: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
2: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
3: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
2: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபா இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
3: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
2: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
3: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
2: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
3: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
2: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
3: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
2: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
3: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
2: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட 50 பேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
3: பாட்டி? பாட்டி
2: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
4: பாட்டி
3: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 1:33:57. நேர்கள் அனைவரும் ஆவலாக காத்திட்டிருக்கக்கூடிய அந்த முகநூல் பக்கங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேள்வி என்ன, அதற்கான பதில் என்ன, யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கா, பதிவிட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? இதோ நேற்றைக்கான முதல் கேள்வி. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடிய சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவன் பிறந்த தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இதுதாங்க கேள்வி.

செப்டம்பர் 1 என்பதுதான் அதற்கான சரியான விடை. 1715 செப்டம்பர் 1 திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அவர் பிறந்தது. யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? திருநகர்லேருந்து உஷா முத்துராமன் அப்படிங்கிறவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, தேதியை மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வசந்தி ராஜேஷ் அப்படிங்கிறவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து எங்கேருந்து பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத குறிப்பிடலை. அடுத்ததாக ஜனார்த்தனன் திருநகரில் இருந்து தேவனூர் ஜோதிலக்ஷ்மி. அடுத்து நல்ல பெருமாள் அப்படிங்கிறவங்க. அடுத்ததாக கைத்தறி நகர்லேருந்து எஸ்கே சூரியகுமார் ஸ்ரீதேவி அவங்களுமே பதிவு பண்ணியிருக்காங்க. கைதர் நகர்லேருந்து என்ஆர் உபேந்திரன் அப்படிங்கிறவங்க செப்டம்பர் 1 அப்படின்னு சரியான பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம். கைத்தறி நகர்லேருந்து ஆர்எஸ் துவாரகன். அடுத்ததாக அனந்த நாயகி அவங்களுமே பதிவு பண்ணியிருக்காங்க. பாபு முளைக்காட்டிலேருந்து நந்தகுமார் அப்படிங்கிறவங்க நெம்மேலி அங்கேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அன்புராணி சென்னையிலிருந்து ஜீவானந்தன் அவர்கள் இடம் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லலாம். வீரராகவன் அவங்களுமே எங்கேருந்து அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத குறிப்பிடலை. அடுத்து வீர திருத்துறை அரியலூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சங்கர்லிங்கம் பைபாஸ் ரோடு. அடுத்த பிரமிளா தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவங்க சென்னையிலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன். அடுத்ததாக குருபரன் அவங்க இடம் பதிவிடலை. ரத்னகுமார், ஆரோக்கியசாமி இவங்க எல்லாருமே பதிவிட்டிருக்காங்க, ஆனால் பேர் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர அதுமே பேருமே நம்ம எஃபி அந்த முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெயரை தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அவங்க தனிப்பட்ட முறையில் பெயர்களோ இடங்களோ குறிப்பிடவில்லை. பொன்னியம்மன் மேட்டிலிருந்து வண்ணை கணேசன் அப்படிங்கிறவங்க பதிவிட்டிருக்காங்க. அடுத்ததாக சூரிய நாராயணன் அப்படிங்கிறவங்களும் பதிவிட்டிருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து பதிவிட்டிருக்காங்க. பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம். மொத்தம் 37 பதிவுகள் வந்திருக்கு இன்றைய தினம் இந்த கேள்விக்கு மட்டும். கேள்வி என்ன, அதுக்கான பதில் என்ன, அவங்க பேர்கள் பதிவிட்டவர்களின் பேர்களை தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா?

ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு

தகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மகரி மக

0: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மெண்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

0: நேரம் 1:46. நாம இப்ப இணைஞ்சிருக்கிறது வசந்தகனங்கள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, எஃபில வந்து நம்மளுக்காக போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பேர்கள் தான் என்னென்னன்றது நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நேத்து ஒரு கேள்வி வந்து கேட்டப்பட்டது. என்ன கேள்வி?
1: என்ன கேள்வி? மௌனம் காத்தல் அனுகூலமா ஆபத்தா அப்படிங்கறத ரெண்டாவது கேள்வி.
0: மௌனம், மௌனம், ஓகே. அதுக்காக ரெண்டு விதமான பதில் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்,
1: சரியா? ரெண்டு விதமான, நம்ம எதிர்பார்த்தது ரெண்டு விதமான பதில், ஆனா மூணு விதமான பதில் வந்திருக்கு.
0: பொதுவாகவும் இருக்காங்க இல்லையா?
1: ஆமா, சில, அதாவது எப்படி கருத்துனா, பேச வேண்டிய இடத்துல பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மௌனம் சில நேரங்களில் ஆபத்து, பல நேரங்களில் அனுகூலம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து பொதுவான வாக்குகளும் நிறைய பதிவாயிருக்குன்னு சொல்லலாம்.
0: ஏன்னா போன கேள்விக்கே வந்து 37 பதிவுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இந்த கேள்விக்கும் கிட்டத்தட்ட வந்திருக்கும்.
1: ஆமா, 25 பதிவுகள் மட்டும், 25. இதுல இன்னும் லைக் எல்லாம் வேற இருக்கு, அதை நம்ம சொல்லல. ஒன்லி கமெண்ட் பண்ணவங்களை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம்.
0: ஆமா, சரி. இப்போ அனுகூலம் அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேரு?
1: அனுகூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம்னு சொல்லிடுவோம். என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம பேர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு அப்படிங்கிறவங்க, அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அப்படிங்கிறவங்க, உபேந்திரன் அவங்க வந்து இடிப்பிடம் குறிப்பிடல. அன்புராணி சென்னையிலேருந்து, ராமன் நன்னிலம்லேருந்து, வீரராகவன் சென்னையிலேருந்து, ஜீவானந்தன், அடுத்து ரத்னகுமார், அவங்க எல்லாருமே என்னென்னா இடம் சொல்லாதனால நம்ம சொல்லலை.
0: சரி சரி. இங்கே வந்து மௌனம் ஆபத்து அப்படின்னு சொன்னவங்க சுருக்கமாக ரத்தின சுருக்கம் அப்படின்ற மாதிரி ரெண்டே ரெண்டு பேர் தான். மதுரை ஷோ சண்முக சுந்தரமும் வசந்தி ராஜேஷ் ரெண்டு பேர் தான் வந்து ஆபத்துன்னு பதிவு பண்ணியிருக்காங்க.
1: இன்னும் நிறைய பேர் பொதுவில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க பேர்லாம் என்னன்றதை சொல்லிடலாம். அனந்த நாயகி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தேவனூர் ஜோதி லக்ஷ்மி அவங்களுமே சொல்லியிருக்காங்க. சூரியகுமார், ஜனார்த்தனன், நல்ல பெருமாள், ஆர்எஸ் துவாரகன் கைத்தறி நகர்லேருந்து, மணிகண்டன் கைத்தறி நகர்லேருந்து, குருபரன், மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன், சிவபாண்டி அப்படிங்கிறவங்கெல்லாம் இருப்பிடம் கொடுப்பில்ல. வேலாயுதம், சூரிய நாராயணன் கைத்தறி நகர்லேருந்து, வன்னை கணேசன் பொன்னியம்மன் ரோட்லேருந்து, அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து. இவங்க எல்லாருமே என்னென்னா, அமைதியா இருக்கிறது நல்லது தான், ஆனா எல்லா இடத்துலயும் அமைதியா இருக்கக்கூடியது.
0: எங்க பேசணுமோ அங்க பேசணும்,
1: பேசித்தான் ஆகணும் அப்படின்னா அப்பதான் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.

0: ஆபத்து அப்படிங்கிற
1: ஆமா சரிதான். அது ஒரு இடத்துல அன்பு இருக்கும், அந்த அன்பு அங்க பகிரணும். அந்த இடத்துல நம்ம மௌனமா இருந்தோம்னா அது சரிப்பட்டு வராது இல்லையா? ரொம்ப சந்தோஷம். நேரம் 1:48 நம்ம வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில தான் எஃபி கமெண்ட்டை பத்தி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்.
0: சரி, இப்ப ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாட கேட்கலாம்.
2: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
3: பாட்டு வரும்

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும் பழைய

தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 Feet Road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.

0: ஆகாஷ்வாணி பாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸ்ல வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வசந்த கணங்களில் முகநூல் பக்கத்தில் நாம் பதிவிட்ட கேள்விகளுக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க, என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் மூன்றாவது கேள்வி, ஒரு படத்தின் முடிவை மாற்ற வாய்ப்பு கிடைத்தால் எந்த படத்தின் முடிவை மாற்றுவீர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி.
1: சரி, அந்த வரிசைக்கு 30 மேலே வந்து நம்ம நேயர்கள் வந்து பதிவிட்டிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, கிழக்கு சிமிலை படம் கிடைச்சா வந்து அவங்க கிளைமேக்ஸை வந்து மாற்றுவாங்களாம்.
0: ஆமாம், எல்லாரையும் அழுக வச்சு முடியும்.
1: தேவனூர் ஜோதிலட்சுமி, 3 திரைப்படம், அதுவுமே வந்து லாஸ்ட்ல வந்து ரொம்ப சென்டிமெண்டல் டச் ஆயிரும். அடுத்து வந்து நல்ல பெருமாள் வந்து அந்த 7 திரைப்படம். அவங்க சொன்ன படத்தெல்லாம் பாருங்களேன், எப்படி இருந்தா திருப்புமுனையா இருக்கும்னு சொல்லி இயக்குநர்களை வச்சாங்களோ அதெல்லாம் மாத்துவாங்களாம்.
0: அதாவது எல்லாரும் சோகமா வெளியே வந்திருப்பாங்க திரையரங்கத்தை விட்டு, அதனால.
1: ஆமா, ஜனார்தன் பிஎஸ், நாளை நமது படத்துல வந்து நான் மாத்திருப்பேன் அப்படின்னு இருக்காங்க. சூரியகுமார் எஸ்கே, கைத்தறி நகர்ல இருந்து ஸ்ரீதேவி பட 1001 படத்தை வந்து நான் மாத்திருப்பேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் கைத்தறி நகர் RS துவாரகன் என்ன முடிவு சொல்லியிருக்காருன்னா, கமலஹாசன் நடித்த நாயகன் திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அங்கே அனந்த நாயகி ஷஹானா, 3 பிறை வாழ்வே மாயம்னு 2 படத்தை வந்து பதிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து உபேந்திரன் கைத்தறி நகர்ல இருந்து அவங்க வந்து வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தோட முடிவை வந்து நான் மாத்திருப்பேன் இருக்காங்க.
0: தொடர்ந்து யாரெல்லாம் பதிவிட்டுருக்காங்கன்னா, சிவானந்த் அவங்க வந்து இதயம் படத்தை சொல்லியிருக்காங்க, முரளி நடித்த படம். அடுத்து நந்தகுமார் அப்படிங்கிறவங்க பதிவிட்டுருக்காங்க நெமேலியிலேருந்து, எந்த படம்னா ஒருவன் படம் அடுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்த 16 நிலை திருமூலஸ்தனம் வீரசுந்தரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க அன்புராணி சென்னையிலேருந்து. மதுரைக்கு சோ சண்முகசுந்தரம் படையப்பா திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க, அதில் அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
1: அதில் வந்து கிளைமேக்ஸ் நல்லா மோட்டிவேஷனலாக தான்
0: இருக்கும், என்ன பிடிக்கல தெரியல. குருபரன் வந்து வாழ்வி மாயம் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் அவங்க இது வந்து வினை தாண்டி
1: வருவாங்க புதுசாக வந்திருக்காங்களா.
0: அடுத்து வாழ்வி மாயம் படம் தான் சொல்லியிருக்காரு,
1: ஹைலைட்ல இருக்கிறது மாயம் பிறை
0: ஐயாவாடி அசோக் ராஜா ரொம்ப இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த படங்கள் எல்லாமே. பொன்னியம்மன் வீடு கணேசன் அவர்கள் வந்து பாசம் படத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து குலவிளக்கு திரைப்படத்தை புஷ்பலதா அவங்க சொல்லியிருக்காங்க ஒத்தக்கடையிலிருந்து. நினைத்தேன் வந்தாய் வந்து அவனியாபுரம்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க அஸ்வின் அவர்கள். ராதாகிருஷ்ணன் வந்து பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க பனைபுரத்தில் இருந்து. வீரராகவன் வந்து அவங்களும் பாசம் திரைப்படத்தை தான் சொல்லியிருக்காங்க, சென்னையிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வாசிப்பார்கள் நமது சகோதரி சுமையா அவர்கள்.
1: ஆமாம், அப்புறம் பழனி கவிதா அவங்க வந்து என்ன படம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் அதுக்கு ஏற்ற ஆன்சர் சொல்லலை. சென்னை அந்தோனிராஜ் வந்து ஒரு தலை ராகம் சொல்லியிருக்காங்க, அந்த எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, நான் வந்து முடிவே மாத்திருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பாரதி கண்ணம்மா படத்தில் வந்து கிளைமேக்ஸ் மாற்றுவேன்னு சொல்லிட்டு பரிவல்லல் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து ஜீவானந்தன் சேது படத்தை வந்து கிளைமேக்ஸ் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமை. ஆனால் இவங்க சொன்ன படத்தெல்லாம் பாருங்களேன், ஹாப்பியாக இருக்கணும் கிளைமேக்ஸ்.
0: எல்லாருமே எதிர்பார்க்கறது அதுதான், ஏன்னா ஒரு திரைப்படத்துக்கு ஒன்றும் சந்தோஷமாக வெளியே வரணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற கண்ணோட்டத்தோடய பார்க்கப்படுது. பட் வாழ்க்கை ரியல் லைஃப் அப்படிங்கிறது எல்லாமே கலந்தது தானே, அப்போ திரையிலையும் அதுதானே வரும்.
1: இன்னொன்று வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா அது வந்து நம்ம வாழ்க்கையோடையே ஒட்டி பிணைந்தது இல்லையா, அதனால அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து எல்லாரோட பதிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது.
0: திரைப்படத்தை விரும்பி பார்க்குறவங்க வந்து அதை அப்படியே
1: உள்வாங்கிறது
0: மனசோட எடுத்துக்கிறேன். தான் வேற ஒன்று
1: கிடையாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எந்த படத்தை சொல்லுவீங்க?
0: நான் காசி படத்தை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுங்க, மாத்தனமாக அது வந்து ரொம்பவே அழுக வச்ச படம் அப்படின்னு சொல்லலாம், ஃபீல் பண்ண படம். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியலை, இன்னுமே

0: என்னன்னா இன்றைக்கான பதிவுகள் மீதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். அதுல என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றதாக பார்த்துடலாமா? இந்தியாவின் மிக நீளமான அணை எது அப்படிங்கறதுதான் முதல் கேள்வி. இந்தியாவின் மிக நீளமான அணை எது? அடுத்த கேள்வி, செல்போன் பயன்படுத்தாம
1: ஒரு நாள் இருப்பீங்களா?
0: இருப்பீங்களா? டெஃபினட்டா என்னால இப்பயே பதில சொல்லிட்டு முடியவே முடியாது அப்படின்ட்டு. ஆனா நேயர்கள் நிச்சயம் வித்தியாசமா யோசிப்பாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரம் தாண்டி போயிட்டே இருக்கு. அடுத்ததா மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது லாவண்யா மற்றும்
1: சுமையா. நன்றி நேர்களே. அடுத்ததா பன்மொழி பாடல்கள் கத்துக்கிட்டே இருக்கு. பன்மொழி பாடல்கள் கத்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

வணக்கம் அன்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தமிழில் மட்டும் இல்லைங்க, பல மொழிகளில் பாட்டு கேட்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியில். அது என்ன நிகழ்ச்சின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம பண்பலையோட பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் வாங்க மலையாளம் பாடம் கேட்டுட்டு அப்படியே தொடர்ந்து கேட்கலாம் ஒவ்வொரு பாடலாக. இசைக்கும் முதல் பாடல் சர்வம் மாயா திரைப்படத்திற்காக. ஜஸ்டின் பிரபாகரன் இசையில தான் பாடல் கேட்க போறோம், சக்திஸ்ரீ கோபாலன் குரல்ல. மனு மஞ்சித் வரிகள்ல பாடல் கேட்கலாம் சர்வம் மாயா படத்திற்காக.

நேரம் 2:05 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 1009 மெகாஹெர்ட்ஸ்ல. இது பன்மொழி பாடல்கள். இசைக்கும் அடுத்த பாடல் மலையாளம் திரைப்படத்திலிருந்து. எந்த படம் அப்படின்னா பிக் பிரதர். பாடல் வரிகள் யார் அப்படின்னு சொன்னா ரஃபீக் அகமது, ஆனந்த் பாஸ்கர் குரலில் தான் பாடல் கேட்க போறோம். தீபக் தேவ் இசையமைச்சிருக்காங்க. பிக் பிரதர் திரைப்படத்திற்கான பாடல் 2:06.

நேரம் 2:11, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 1009 மெகாஹெர்ட்ஸ்ல பன்மொழி பாடல்கள் கேட்டுச்சுக்கோம். அந்த வரிசையில கன்னட மொழியில தான் பாடல் கேட்க போறோம். என்ன படத்துல இருந்து அப்படின்னா கிரிக் பார்ட்டி. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: இவரு சாண்ட்விச் ஜோசப்
1: நம்பர் நம்பர்
0: ஆகிய ஒன் சிக்னேச்சர் ஆகி சார் இல்ல தேங்க்யூ சார்

பி அஜனீஷ் லோகநாத் இசையில தான் பாடல் கேட்டு முடித்தோம். கன்னடம் திரைப்படத்திலிருந்து பன்மொழி பாடல்கள் இசைக்கும் அடுத்த பாடல் பி அஜனீஷ் லோகநாத் இசையில தான் கேட்க போறோம். லேண்ட் லார்ட் திரைப்படத்திலிருந்து நாகார்ஜுன் சர்மா வரிகள்ல பாடல் இதோ.

0: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே விண்ணால
1: சென்றேனே. நேரம் 2:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். என்னங்க நிகழ்ச்சியில அடுத்ததா ஆங்கில மொழி பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

ஆங்கில மொழி பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:27 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். இசைக்கும் அடுத்த பாடல் தெலுங்கு மொழி படத்திலிருந்து தான், ரங்கஸ்தலம் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில்.

0: மதுரை ஃபோன் ரெயின்போ 103.3 ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். மலையாளம், கன்னடம் எல்லாமே கேட்டுட்டோம். அடுத்து தெலுங்கு பாடல் தான் கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் சன்ஸ்கிருந்திக்கி வாஸ்துனம் படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். பீம் செசிரோலியோ இசையில்.
1: பா, தலுப்புல அண்டிக்கு தாளாலே சொன்னா

0: ஓர்னி அப்படியே தள்ளாரி போயிந்தா.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இசைக்கும் அடுத்த மொழி தமிழ் மொழி திரைப்படத்திற்கான பாடல் தான் கேட்க போறோம். கவலை வேண்டாம் திரைப்படத்திற்காக

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். ஹிந்தி திரைப்பட பாடல் கேட்கலாம். ஏக் வில்லன் திரைப்படத்திற்காக

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 2:51. தமிழ் மொழி திரைப்பட பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது பன்மொழி பாடல்கள். இசைக்கும் பாடல் ரெபல் திரைப்படத்திற்காக.

நன்னா நன்னா.

இதுவரை நம்ம கேட்டு ரசித்தது பன்மொழி பாடல்கள். தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் பாடல்கள் கேட்டு ரசித்தோம் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை வழங்கியது சுமையா. நன்றி நேர்களே. தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம், இணைந்திருங்கள். இது மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 1009 MHz.

நேரம் 2:55 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர் 4 சென்டிமீட்டர், குடுமியான்மலை 3 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 3 சென்டிமீட்டர், கீரனூர் 2 சென்டிமீட்டர், ஆலங்குடி, அன்னவாசல், திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் அதிகரித்து இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.6 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவாலா, பார்வுட், மதுரை மாவட்டம் கல்லன்றி ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். அதிகள வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று, நாளை திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் லேசானது மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 4ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதியன்றும் இதே வானிலை தொடரக்கூடும். 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருக்கக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும்.

0: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள்.
1: வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தவிக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் நலமுடன் உள்ளதாக அக்கட்சி கூறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 12 வெள்ளி 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலே, சமர்வீர், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
3: ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:31. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காற்றின் விரல்கள் தொட்டு செல்ல காய்ந்த இலையும் சுருதி மீட்க செவியில் வழியும் மெல்ல வரும் பாட்டு, மனதின் அலையை அமைதியாக்கும் மௌன மொழியின் மெல்ல வரும் பாட்டு, துயர சுமையை லேசாக்கிவிடும் தூரம் தாண்டி மெல்ல வரும் பாட்டு, இதய கூட்டில் சிறகடிக்கும் சொற்கள் இல்லாத சொந்த ஈர்ப்பில் சுவாசம் தொட்டு மெல்ல வரும் பாட்டு. இந்த மெல்ல வரும் பாட்டு

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: Yeah, Akashvani, that's lit.

நேரம் 3:35. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பன்மொழி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பன்மொழி 100.9 மேல வரும் பாட்டு.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில். தொடர்ந்து கேட்கலாம் யுவன் சங்கர் ராஜா குரலில்.

காற்றே உன் காலடியை நான் தேடி, கண்ணே நான் காத்திருந்தேன் கண்மூடி. இது என்ன பொது காலம் என்னோடு, குளிரோடு அனல் வீசும் நெஞ்சோடு இது போல இருந்ததில்லை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: Yeah, Akashvani, that's lit. Madurai.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழியும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழியும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலையை பாப்போம்.
1: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி
2: பண்ணலாம்?
1: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும், அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போட்டுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டிய தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா?

0: நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:50. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மேல வரும் பாட்டு

0: பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Gocha Complex, அண்ணா நகர், மதுரை.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: கல்விச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தமிழக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மக்கலாஸ், சமர்வீர் நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயது உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இதுவரை செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். சென்னை அஞ்சலாக நேரம் 4:12.

நேரம் மாலை 4:34 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, வணக்கம் சூர்யா.
1: வணக்கம் சுமையா அவர்களே,
0: எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் சூப்பரா இருக்கோம்.
0: ஆமா, இன்னைக்கு நம்ம வந்து எதுக்காக கூடியிருக்கோம்?
1: எதுக்காக கூடியிருக்கோம் அப்படின்னா, 4:04 ஆட்டக்களம் விளையாடுறதுக்காக கூடியிருக்கோம்.
0: ஆமா, ஆட்டக்களத்துல இன்னைக்கு சூப்பரான விளையாட்டு தான் விளையாட போறோம். வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம் காத்துக்கிட்டே இருக்கு. என்ன விளையாட்டு விளையாடனா? ஆமாங்க, பாடலே போட்டுட்டாங்க.
1: ஆமாங்க, கதை கேட்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நேர்களே, கதை நாங்க சொல்லுவோம், படம் என்ன அப்படிங்கறத நீங்க

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நிறமலை 4:06, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. ஜாலியான, ஃபன்னான, சூப்பரான ஆட்டக்களம்.
4: ஆமா, வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களத்துல இன்னைக்கு என்ன விளையாட போறோம்?
3: ஆமாங்க, கதை கேளு. அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கதையை நாங்க சொல்லுவோம், கதையோட பேரை நீங்க சொல்லணும், சரியா?
4: அதுதான் கேம். 25:30, 75:30, 71 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் இப்ப நேர் கத்துக்கிட்டே இருக்காங்க. யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
3: வருகை வணக்கம். யார் எங்கிருந்து?
5: மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
5: மாமதுரை முத்துப்பட்டி பாலமுருகன்.
3: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்க தயாரா இருக்கீங்களா? கேட்டுலாமா? சரி, உங்க கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு சின்ன கிராமத்துல சின்ன சின்ன ஆசை, சிறுகடிக்க ஆசைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சரிங்களா?
5: சரி.
3: அவங்க அக்காவை பொண்ணு பாக்குறதுக்காக ஹீரோ வெளியூர்ல இருந்து வராரு. வந்த ஹீரோவுக்கு தெரிய வருது.
4: நீங்க க்ளூ கொடுத்துட்டீங்க.
3: க்ளூ குடுக்கறத நம்ம
5: வேலை.
4: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க.
3: முதல் நேர் அருமையா கண்டுபிடிச்சீங்க, நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
4: ஆனா எல்லா நேருக்கும் இதே மாதிரி க்ளூ கிடைக்குமா?
3: அதாவது க்ளூ குடுக்கறதா நம்ம வேலை, கண்டுபிடிக்கிறது அவங்க வேலை. நேர்கள் வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்கப்பா,
4: ரொம்ப சந்தோஷம். இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
6: இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிந்து கொண்டு நிகழ்ச்சியில் இரண்டாவது நிலை இணைவது தேக்கிலிருந்து மணிகண்டன்.
4: சந்தோஷங்கய்யா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
6: ரெடியா இருக்கேன், ரெடியா இருக்கேன்.
4: உங்களுக்கான கதை இதோ.
3: சரிங்க, உங்களுக்கான கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு கிராமத்தை சேர்ந்தது. போன ஹீரோயின் வந்து கிராமத்தை சேர்ந்தவங்க. இதுல வந்து ஹீரோ வந்து கிராமத்தை சேர்ந்தவர். அவர் வந்துட்டு வெளியூருக்கு படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வராரு, சரிங்களா? படிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையில இன்டர்நெட் மூலியமா, அந்த டைம்ல வந்து இமெயில் தான் இருந்துச்சு, இமெயில் மூலியமா வந்து ஹீரோயினை சந்திக்கிறாங்க. ஹீரோ பேர் ராஜா, ஹீரோயின் பேர் ரோஜா. ரெண்டு பேருமே வந்துட்டு காதலில் விழுகிறாங்க. அப்படியே வந்துட்டு வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. அப்போதான் வந்து ஹீரோவுக்கு தெரிய வருது, அந்த ஹீரோயின் யாருன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப முக்கியமான, அவரை படிக்க வைக்கிறதுக்கு வேண்டுதலான ஒரு ஆளோட பொண்ணு அப்படிங்கிறது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதா நம்ம கதை வந்துட்டு போகும். இது என்ன திரைப்படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா?
4: க்ளூ கொடுத்துட்டீங்க, இனி கொடுக்கக்கூடாது.
6: கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு எத்தனை இருந்தாலும் ஒரு படம்
4: சொல்றேன்,
6: சொல்லுங்க. படம் வந்து காதலர் தினம்.
4: சொல்லிட்டீங்களே, அவ்வளவுதான்.
3: சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்க.
4: நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. நம்ம கதையை ஈஸியா கேக்குறோமா, இல்ல நேயர்களுக்கு எல்லா கதையும் தெரியுமா?
3: நம்ம நேயர்கள் எப்பயுமே ஷார்ப்புங்க, பிளேடு மாதிரி. எல்லாரும் அவ்வளவு எஜ்ஜில இருப்பாங்க, கற்பூரம் மாதிரி பொருத்தி வைக்கவே தேவையில்ல, கிட்ட கொண்டு போனாலே பக்குன்னு பத்திக்கிருவாங்க, சரியா?
4: சரி, ரொம்ப சந்தோஷம். வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் தான் நம்ம விளையாடிக்கிட்டே இருக்கோம். இணையும் நேர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நம்புங்களுக்கான கேள்வி இதோ
4: கேட்கலாமா? சரி, உங்களுக்கான கதை என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து வெளிநாட்டுலதான் இருக்காங்க, ஆனா வந்து இந்தியர்கள் தான். வெளிநாடு ஹீரோ வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டாக்டர், சரிங்களா? என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு அவருக்கு ஒரு ஒரு மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியுது. என்னன்ட்டு அவர் டாக்டர் இல்லையா, எடுத்துட்டு போய் என்ன செக் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு நோய் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அந்த நோய் வந்து இத்தனை நாள்ல 180 வந்து அவர் இறந்துருவாரு அப்படின்றதும் தெரிய வருது. இந்த நாட்களுக்குள்ள அவர் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொன்னு, நம்மளுடைய மனைவி

0: அவங்களுக்கும் அதை வந்து அதை ஏத்துக்கிறதுக்காண்டி நம்ம வந்து அவங்களையும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாருன்னா, அவங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தன்னுடைய மனைவியை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, சரி இருக்கிற கொஞ்ச நாள்ல நம்ம வந்து இந்தியாவில வந்து சந்தோஷமா வாழ்வோம் நம்மளுடைய நாட்டில் அப்படின்ட்டு வர்றாரு. அங்க வந்தா சின்ன சின்ன பிள்ளைகளோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து செலவழிச்சுக்கிட்டே இருக்காரு. லாஸ்ட்ல இந்த விஷயம் வந்து தன்னுடைய ஹீரோயினுக்கு தெரியுது. அவர் எங்க போனாருனே தெரியலன்ட்டு அவங்களும் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் தெரிய வருது இவங்க இங்கதான் இருக்காங்கன்ட்டு. வர்றாங்க, வந்து ரெண்டு பேரும் சேருவாங்களா, இல்ல ஹீரோக்கு ஏற்பட்ட அந்த வியாதி வந்து சரியாயிடுமா, இல்லைன்னா என்ன ஆகும், இதுதான் வந்து கிளைமேக்ஸ் இந்த படம். கேட்டிருக்கீங்களா க்ளூ? நான் கொடுத்துட்டேன்.
1: இன்னொரு
2: 30 கூட்டி சொல்லிருந்தீங்கன்னா வெற்றியாளரா இருப்பீங்க.
0: ரொம்ப நன்றிங்கம்மா இணைப்பில் இணைந்ததற்கு.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஜிஞ்சேஸ் காக்கும் காத்தும் மிசகா ஜிம்பேபா.

நேரம் மாலை 4:17:32 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம் இந்தியா. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோ.

0: வசந்த் அண்ட் கோ. 8-300-37-57-57
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
2: நேரமலை 4:19. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஜாலியான ஃபன்னான ஆட்டக்கலம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம்
3: கதை கேளு.
2: அதாவது நாங்கள் கதை சொல்ல தயாராக இருக்கோம், நேர் வந்து விடையை சொல்றதுக்கு ரெடியாக இருக்கீங்க. யார் வந்திருக்காங்கன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்
4: தம்பி அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மணிமாறன், மதுரையிலிருந்து.
3: சந்தோஷங்கய்யா. சரியா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
4: கண்டிப்பா மேடம், சொல்லுங்க மேடம், கதை சொல்லுங்க மேடம்.
3: சொல்லிடலாமா?
4: கண்டிப்பா மேடம்.
3: சரி, உங்களுக்கான கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து வெளியூர்ல இருக்காரு. அவங்க சொந்த ஊர்ல வந்து ஒரு வீடு இருக்கு, அதை விக்கிறதுக்காக அவரோட பொருளாதார சூழ்நிலைக்காக அவர் அந்த ஊருக்கு வர்றாரு, கிராமத்துக்கு வர்றாரு. அந்த இடம் விற்க எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுடைய தங்கை, அவங்களுடைய தங்கைன்னு சொல்லலாம், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இடத்த விற்க விட மாட்டேன், அது எனக்கு வேணும், எங்கள் அப்பாவுடையது அப்படின்றாரு. இல்லை, அது எங்கள் அப்பாவுடையது, எனக்கு தான் அப்படின்ட்டு அண்ணனும் தங்கையும் சண்டை போட்டுட்ருக்காங்க.

0: அழுது நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த குடும்பம் தான் அங்கே இருக்குது. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க தான் ஹீரோயினும் கூட சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீரோ வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, சின்ன வயசில் நம்மலாம் சேர்ந்து விளையாண்டுருக்கோம், நம்ம அங்கே போயிருக்கோம் இங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எல்லாத்தையும் ஞாபகத்தெல்லாம் தூண்டுறாங்க. ஆனால் அந்த மாதிரி நடந்த மாதிரி ஹீரோக்கே தெரியலை. ஆனால் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் அந்த வீடை விற்பாங்களா, அண்ணனும் தங்கையும் சேருவாங்களா, இதுதான் கதை.
1: கேட்டீங்களா, உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
2: கேட்டேன்.
1: கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, ஞாபகத்துல இருக்கா?
2: கேட்டுக்கிற மாதிரி.
1: சரி, முயற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. படத்தோட பெயர் என்ன?

0: வந்து ஜெயம் தான் கிடைக்கும்.
1: கடைசியில வெற்றி அடைஞ்சிருவாங்க எல்லாருமே. அவங்க சந்தோஷமான ஒரு முடிவு தான் இந்த படத்துல.
0: ஆமா, நானே சொல்லிட்டேன், நானே ஏமாந்து வந்துருச்சு. மாயாண்டி குடும்பத்தாரா
1: இல்லையே,
0: என்ன ஒரு சோதனை எனக்கு.
1: சரி விடுங்க.
0: நஞ்சிங்க இணைப்பில் இணைந்ததற்கு. நேரம் 4:21. வசந்த் அங்கோ வழங்கும் ஆட்டக்களம் தான் விளையாண்டுகிட்டே இருக்கோம். அடுத்து இணையும் நேர் வருக. வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம், யார் என்ன பேசுறீங்க
1: ஐயா? உங்க குரல் ரொம்ப கீழே, சத்தமே இல்லாம கேக்குது. கொஞ்சம் சவுண்டா பேச முடியுமா?
0: சக்திவேல், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சரிங்க, உங்களுக்கான கதையை சொல்லிடலாமா? உங்க கதையில ஸ்டார்டிங்ல ஹீரோ ஹீரோயின் ஒரு குடும்பமா அழகா கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட குறிக்கோளே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட தங்கச்சியை வந்து சென்னையில கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். இந்த மாதிரி கிராமத்துல தங்கச்சி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதா அவரோட குறிக்கோள். அதுக்கேற்ற மாதிரி சென்னையில இருந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து இவரும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. சென்னைக்கும் அனுப்பிடுறாங்க. சென்னைக்கு எல்லாரும் போன பின்னாடி தான் தெரியுது, சென்னையில 3 ரவுடிகள் இருக்காங்க. அவங்க சென்னையவே ஆட்டி படைக்கிறாங்க. அந்த ரவுடிகளை அழிச்சாதான் நம்ம தங்கச்சியும் சரி சென்னையும் சரி எல்லாருமே நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ரவுடிகளை அழிச்சாரா, தங்கச்சியை நிம்மதியாக வாழ வச்சாரா, இதுக்கு இடையில அவருக்கு ஒரு காதல் வருது, அந்த காதலியோட சேர்ந்தாரா அப்படிங்கிறது தான் கதை. என்ன கதை, நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா?
0: என்ன ஆமாங்க, கதை தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வரிசையில அடுத்து யார் காத்துச்சு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். மொத்த கடையில இருந்து புஷ்புலா பேசுறேன்.
0: அம்மா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கேன், கதை கேட்கிறேன்.
0: உங்களுக்கான கதை சொல்லிடலாமா?
2: போனது நானும் கண்டுபிடிச்சேன், திருப்பாத்தி அப்படின்னு.
0: அதுக்கு முன்னாடி நான் சொன்னதை கண்டுபிடிச்சீங்களா?
2: அதை கண்டுபிடிக்கலப்பா.
1: சரி, உங்களுக்கான கதை என்ன அப்படின்றத கேட்கலாம்.
2: ஜெயம் பதிலே சொல்லிட்டீங்க நீங்க.
0: இல்ல இல்ல இல்ல, ஆனா அது அந்த படம் இல்ல. மனக்குழப்பத்துல ஹீரோயின் விட்டுட்டு போயிருவாங்க. விட்டுட்டு அவங்களோட ஊருக்கு போய் அவங்க பெரிய டாக்டர் ஆயிருவாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். இது ஹீரோ வந்து பாத்துருக்கவே மாட்டாரு. ஒரு லெவல் ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க போய் உங்க பொண்ணை பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா தன்னுடைய பெண் வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப பெரிய பொண்ணா இருப்பாங்க. அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்துல ஓடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க ஒரு ஒரு இன்னொரு கூட வேலை கூட விளையாடுற ஒரு பொண்ணோட அப்பா வந்து தன்னுடைய பொண்ணை வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க என்ன பண்ணுவாருன்னா காப்பாத்தி கூப்பிட்டு வந்து ஒண்ணு சேருவாங்க. இது என்ன கதை?
3: நீ யாரு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருன்னு ஊருக்கே தெரியும்.
0: முயற்சி பண்றீங்களா? விஸ் கரெக்ட்.
1: இருக்கீங்களா? இந்த கதையில எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு வில்லனா வந்துட்டு அறிமுகமாகறாரு. அவர் பெரிய ரவுடி, அந்த ஊரே வந்துட்டு அவரோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பாரு, சரிங்களா? அதை தடுக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. அந்த போலீஸ் ஆபீசருக்கும் ஹீரோக்கும் இடையில சண்டை நடக்குது. அதுல வந்துட்டு எதிர்பாராத விதத்துல குண்டடிப்பட்டு நம்ம ஹீரோ வந்து இறந்துடுறாரு. ஆனா உண்மையான வில்லன் யாரு, அந்த கூட்டத்துக்கே தலைவன் யாரு அப்படிங்கறது தெரியாமலே இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிற இன்னொரு ஆளை ரெடி பண்ணி அவருக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து அந்த குழுவில் வந்துட்டு இணைச்சு விட்டுருவாரு நம்ம போலீஸ் ஆபீசர். அதே மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணதுனால இவர் வந்துட்டு போய் அங்கேயே ரவுடிகளோட சேர்ந்து வந்து மிணஞ்சிருவாரு. அந்த முக்கியமான

0: யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா, அவரை அழிச்சாங்களா அப்படிங்கறத கதை. உங்களுக்கு என்ன கதைன்னு தெரியுதுங்களா?
1: அதுக்கப்புறம்
0: ஒரு தடவை நியாயமே இல்ல. சரி ஓகே, நல்லா முயற்சி செஞ்சீங்க, அடுத்த நேருக்கு வந்து வழிவிட்டுலாம். இந்த கதையை நான் சொல்லலை, இனிமே வந்து சொல்லுவேன் இதோட பேர் என்ன, இந்த படத்தோட பேர் என்னன்றத அடுத்த நேர் யாராவது கண்டுபிடிப்பா.
1: சந்தோஷம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
2: GRT Jewelers இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.

நேரம் 4:29:37. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நேரம் 4:39:49. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

0: தன்கோ.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
2: நேரம் 4:32 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இது அட்டக்கலம், வசந்தன்கோ வழங்கும் அட்டக்கலம் தாங்க நம்ம விளையாண்டுகிட்டே இருக்கோம்.
3: ஆமா, நேர்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, அழகா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, சூப்பரா முயற்சியும் செய்யறாங்க. அடுத்ததா வர நேர் யாருன்னு கேட்டலாமா?
2: வருக, வணக்கம்.
3: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
4: வணக்கம் சார். வணக்கம்,
2: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப சந்தோஷங்கய்யா.
4: ஆமா சார், ஆமா சார், சிவகங்கை மாவட்டம் திருப்போணவட்டம் கூடத்துப்பட்டியில இருந்து பரமசிவம்.
2: சரிங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: உங்களுக்கான கதையை கேட்டலாமா?
4: சொல்லுங்க சார்.
3: சரிங்க, உங்களுக்கான கதை வந்துட்டு கொஞ்சம் பழைய கதை, சரிங்களா? 1960களில் வந்தது உங்களுக்கான முதல் குழு. கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன். அவர் வந்துட்டு ஒரு இடத்துல வேலைக்கு தேடி போவார். அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா அந்த முதலாளியோட பொண்ணை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருவார். காதலிக்க ஆரம்பித்த பின்னாடி ரெண்டு பேரும் வந்துட்டு காதலிப்பாங்க. ஆனால் முதலாளியை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்கார வீட்டு பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். அதனால் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அவரோட ஃப்ரெண்டையே வந்துட்டு அவங்க அப்பாவாக வந்துட்டு பொய்யா நடிக்க வச்சு ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து காதலிக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்களா, இந்த காதல் சேர்ந்துச்சா, அந்த அப்பா ஒத்துக்கிட்டாரா, இவர் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சாங்களா கதையை அப்படிங்கிறது தான் வந்துட்டு.
2: அவங்க அப்பா பேர் கூட விஸ்வநாதன்.
3: ஆ, சூப்பர் க்ளூ, அருமையான க்ளூ.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: பத்திரி சார், பத்திரி.
2: 1960 வந்த படம் சொன்னோம்.
4: இல்லைங்களா சார்,
3: என்ன ஒரு
2: சிரிப்பு. சரி, அடுத்த நேயர் வருக. வணக்கம், வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களத்துல இனியும் நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம். காசிமாயன் குடித்துறை.
2: ஐயா, உங்களுக்கான கதை சொல்லிடலாமா?
5: சொல்லுங்க.
2: சரி, உங்களுக்கான கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஹீரோ, சரிங்களா, ஹீரோ வந்து கிராமத்துக்கு போறாங்க. அங்க எப்பயும் போல நடக்கிற மாதிரி தான். அவங்க அத்தை பொண்ணே வந்து அவங்கள ரொம்ப விரும்புறாங்க. விரும்பிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து எதுலையுமே சந்தோஷமே இல்லாம சோகமாவே இருக்காரு. ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வந்து பிளாஷ்பேக்கை தோண்டி எடுக்கும் போது அவங்க தெரியுது, அவங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணும் அந்த பொண்ணும் அந்த ஹீரோவும் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அப்படி லவ் பண்ணிட்டு வரும்போது அந்த பொண்ணோட முகத்தையே அவர் பார்த்ததில்லை. பார்க்கணுன்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் பார்க்கவே இல்லை. லாஸ்ட்ல அந்த பொண்ணு என்ன ஆயிட்டாங்கன்னா, இறந்துட்டாங்க. இதெல்லாம் அந்த ஹீரோயினுக்கு தெரியுது. லாஸ்ட்ல இந்த பொண்ணும் ஹீரோவும் சேருவாங்களா சேரமாட்டாங்களா?
3: அந்த பொண்ணு கூட வந்து புதக்குழியில இறங்கிடுவாங்க, கரெக்டா?
2: ஆமா ஆமா
3: ஆமாங்க.
2: கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேருவாங்கம்மா, சேருவாங்க. அத ஓகே, கன்க்ளூஷன் ஓகே. படம் பேர்,
3: படத்தோட பேரை சொன்னாதான் நீங்க வெற்றியாளர். அருமையான படம், அடிக்கடி பாத்திருப்பீங்க.
2: பாடல்கள் சூப்பரா இருக்கும். இணைப்பில் இணைந்ததற்கு.
6: நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க.
2: நாங்க இப்ப சொல்ற கதையெல்லாம் எங்களுக்கு சரித்திரத்துல பேரும்
3: சிலையெல்லாம் வேணாம், நல்லா போனா சரிதா?
2: ஆமா.
3: அடுத்ததான் வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாமா?
2: வருக, வணக்கம்.
3: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
7: வணக்கம். ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: சரிங்கய்யா, சாத்தன்குடியில இருந்து முருகன். ஐயா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான
7: கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.

0: சரி, உங்களுக்கான கதை இதோ சொல்லிடலாமா?
1: சரிங்கய்யா, உங்களுக்கான கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கு வந்துட்டு ஒரு துப்பு கிடைக்குது. ஒரு பெரிய வில்லனோட ரவுடி, அவரோட பொண்ணு வந்துட்டு ஒரு காலேஜில் படிக்கிறதா வந்துட்டு ஒரு துப்பு கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு அந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அவரும் மாணவராக சேர்ந்து அங்கே வந்து நிறைய லூட்டிகள் அடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸருக்கும் நம்ம ஹீரோவுக்குமே வந்து காதல் ஏற்படுது. அது வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கிற வேலையில் அந்த அப்பா, அதாவது அந்த பொண்ணோட அப்பாவை வந்துட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணாரா, அவர் உண்மையிலேயே கெட்டவரா அப்படிங்கிறது தான் கதை. உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா? கடைசியில வந்துட்டு அந்த அப்பாவை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாரா, அரெஸ்ட் பண்ண பின்னாடி வந்துட்டு அவங்க வந்துட்டு உண்மையிலேயே கெட்டவரா, அவர் வந்து தப்பு பண்ணியிருந்தாரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதா கதை.
2: விஜய் படம் மாதிரி
0: இல்லையே?
1: இல்லீங்களே,
0: இல்லையே, ஜில்லால இந்த கதையே இல்லையே.
1: ஜில்லாக்கும் இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லைங்களே. இல்லைங்கய்யா, நல்லா முயற்சி செஞ்சீங்க, அடுத்த நேருக்கு வழி விட்டுறலாம். இந்த படம் வந்து ஏகன்.
0: ஏகன், ஆமாம்,
1: அருமையான படம், நல்லா ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும்.
0: ஆமாம், பாடல்கள் நல்லா இருக்கும்.
1: ஆமாங்க.
0: நேர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து?
3: மதுரை பாலரங்கவரத்துலேருந்து உக்ரபாண்டியன் பேசுகிறேன்.
0: சரிங்கய்யா, விளையாட தயாராக இருக்கீங்களா?
3: தயாராக இருக்கேன். கொஞ்சம் பழைய படமாக சொல்லுங்களேன்.
0: என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
3: உங்களுக்கும்
0: அதே கதை தான். என்னன்னா, ஒரு ஹீரோ கிராமத்துக்கு போறாரு, அவங்க அத்தை பொண்ணை பாக்குறாங்க. அவங்க அத்தை பொண்ணு வந்து இவரை கதலிக்கிறாங்க. ஆனா இவர் வந்து சம்மதிக்கவே இல்லை, ரொம்ப சோகமாவே இருக்காரு. ஏன் இப்படி இருக்காருன்னு அப்படின்ட்டு அவங்க விசாரிச்சு எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு அந்த ஹீரோக்கு. என்ன அப்படின்னா, காலேஜில் படிக்கும்போது ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறாங்க. அந்த பொண்ணை இவர் பார்த்ததே கிடையாது. லாஸ்ட்ல பார்ப்போம் பார்ப்போம்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஒரு சேத்து புதக்குழிக்குள்ளே இறங்கிடுறாங்க. அப்போ கூட அவங்க பார்க்கவே இல்லை அவங்க ஃபேஸை. லாஸ்ட்ல அந்த பொண்ணும் இறந்துடுறாங்க. இதெல்லாம் அந்த ஹீரோயினுக்கு தெரிய வருது. இருந்தாலும் அந்த ஹீரோயின் வந்து நல்லாவே லவ் பண்ணுறாங்க. லாஸ்ட்ல இந்த ஹீரோ வந்து மனசு மாறி சேருவாங்களா இல்லையா, இதுதான் கதை. இந்த கதையினுடைய பெயர்,
3: இந்த படம் வந்து ஆர் சுந்தரராசன் எடுத்த படம்.
0: சரி,
3: அப்புறம் சக்கர கட்டிக்கு சுப்பிரமணிய மாப்பிள்ளையா வர?
0: இல்லையே, படம் பெயர் சொல்லுங்க.
3: மோகன் ராதா.
1: எல்லாமே
0: லிரிக்ஸ்ட் எல்லாம் ஓகே, படம் பேருங்க, அதான மேட்டர்.
1: வாங்க வாங்க வாங்க, உங்களால முடியும். வரிசை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, அப்படியே சொல்லிருங்க.
3: இந்த படம் பேர் வந்து மெல்ல திறந்தது கதவு.
0: அதனால நீங்க இப்ப மெல்லமா சொல்றீங்களோ?
3: இல்ல இல்ல, கதை பூராமே தெரியுது. படம் கொஞ்சம் தடவு ஞாபகத்துக்கு வரல.
1: சரி சரி,
3: ரஜினி 1980 நடிச்சது, அஜித் வந்து 2007 நடிச்ச படம், ஒரு படம் சொன்னீங்க.
0: சரிங்க, நன்றி.
1: பேர் என்ன?
0: சரிங்க, நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு. நேரம் 4:39. வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும், கதை தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்துருச்சு. ஒரு சின்ன பிரேக்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: What would you do if what had to be done could only be done by you? Unnai Paul Orvan, with a new flow, a new sway, Shruti Hassan and Blase.

0: நேரம் 4:43, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சூப்பராக பதிலும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் நாங்கள் வரிசையாக கதை சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீங்கள் பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அடுத்ததாக பதில் சொல்ல வர நேயர் யாருன்னு கேட்டலாம், நாங்கள் கதை சொல்ல ரெடியாக இருக்கோம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார், வேறு
0: சார் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? குறிக்கோளோட வீட்டுல இருக்காரு, ஆனா வயசு ஆகிக்கிட்டே இருக்கு. அப்பா அம்மா எல்லாரும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனாலும் வந்துட்டு வேலை தேடிக்கிட்டே இருக்காரு, சரிங்களா? அந்த வேலையில பாத்தீங்கன்னா இடையில அவருக்கு ஒரு காதலும் வருது. இதுக்கிடையில ஆமாங்க,
1: பக்கத்து வீட்டு பொண்ணு
0: அருமையா சொல்லிட்டீங்க, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு. இனியும் நேர் வருக வணக்கம். வணக்கம்
0: ஐயா, இணைப்புல இருக்கீங்க.
2: இன்னொரு கூச்சல் சத்தம்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திருவை கிராமத்துல இருந்து மாயக்கடன் பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களா?
2: சௌக்கியம், எல்லாரும் சௌக்கியம். விளையாட தயாரா இருக்கீங்களா?
0: இடையில காதல் ஏற்படுது. இவர் வந்து அவங்கள வச்சு தாங்கு தாங்கு தாங்குன்னு தாங்கி நல்லா படிக்க வச்சு நல்லபடியா அவங்கள வந்து வளர்த்து கூட்டி வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவங்க நல்ல வேலைக்கு போன பின்னாடி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவோட பேச்சை கேட்டு அம்மாவோட பேச்சை கேட்டு ஒரு நல்ல பையன் வந்துட்டாங்க அப்படிங்கிறனால அவங்கள கல்யாணம் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவை வந்துட்டு பாதியிலேயே வேணாம், நம்ம காதலை முறிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து காதல் விரக்தியில் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இதே வேலையில் பார்த்து

0: அப்படின்னா அந்த வீட்டுக்கு மேனேஜரா வந்து வேற ஒருத்தர் வராரு. அந்த மேனேஜருக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க இந்த கதையை கேட்டு நம்ம ஹீரோயின் மேல ஒரு காதல் வயப்படுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆரம்பத்துல தயங்குறாரு. தயங்கி இந்த பழைய ஹீரோயின்ட்டே நான் எல்லா காதலையும் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம ரெண்டாவது அந்த ஹீரோயின் மேல கடைசியா காதல் வந்துருது. இதுதான் நம்ம கதை. என்ன படம் அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: என்னன்னா நீங்க சொன்னது கரெக்ட் தான், சூர்யா லைலா இருவரும் சரிதான். அந்த படத்தின் பெயரை சொல்லிவிடுங்கள்.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: இதே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ல ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
2: நேரம் மாலை 4:47. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கலமின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: நேரம் 4:50. கிட்டத்தட்ட இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு நம்ம கதை கேளுங்கன்னு விளையாட. வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் தான் விளையாண்டுகிட்டே இருக்கோம். இனியும் நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கோங்கய்யா. உங்களுக்கான கதை கேட்கலாமா?
3: மும்பைல ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்காரு. ஹீரோயின் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. ரெண்டு பேருக்குமே கல்யாணத்துல விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா அழகான ஒரு

0: கணவன் மனைவி ரெண்டு பேருமே சூப்பராக வந்துட்டு வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு அழகான பொண்ணும் இருப்பாங்க அவங்களுக்கு. குடும்பமாக ரொம்ப அழகாக இருக்கிற வேலையில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. பழைய டைரி எடுத்து திறந்து பார்க்குறப்ப ஹீரோவுக்கு கடந்த காலத்தில் ஒரு காதல் இருக்கிறதாகவும், அந்த காதல் காலேஜிலேயே வந்துட்டு முடிஞ்சிட்டதாகவும், அந்த ஹீரோயின் வந்து போயிட்டதாகவும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஹீரோயின் பழைய ஹீரோயின் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வேலையில் அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணாமல் நம்ம ஹீரோக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த பழைய ஹீரோயினை கால் பண்ணி வர சொல்கிறாங்க. இவங்க வந்து திரும்ப மும்பைக்கு வர்றாங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அந்த பழைய ஹீரோயினோட சேர்ந்தாங்களா, இவங்க காதல் வந்துச்சா அப்படிங்கிறது தான் வந்து கதை. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது கல்யாணம் பண்ண மனைவியோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குந்தவி, அதே மாதிரி பழைய ஹீரோயின் பேர் வந்து ஐஷு.
1: உங்களுக்கு கொடுத்துட்டாரு உங்களுக்காக படம் பேர் டக்குன்னு சொல்லிருங்க பாப்போம்.
2: அந்த கரெக்டர் நேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
0: குந்தவி பழைய ஹீரோயின் பேர் ஐஷு, அதாவது காலேஜ்ல பண்ண காதலி பேர் வந்துட்டு ஐஷு.
2: ஓகே, இப்ப இருக்கக்கூடிய அந்த மனைவியோட பேர் குந்தவியா?
1: ஆமா.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நேரம் 4:52 நீங்க என்ன
0: இருந்தாலும் அழகான படம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஷார்ப்பா இருப்பாங்க, சூப்பரா கண்டுபிடிச்சிருவாங்க.
1: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
0: வருக வணக்கம்.
1: வணக்கம். கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா?
3: நான் சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கோத்தை வந்து அழகர்.
1: ஐயா, கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா?
3: கேட்டுக்கிருக்கேம்மா.
1: சரி, உங்களுக்கான கதை கேட்கலாமா?
3: சொல்லுவோம்மா.
0: நம்ம ஹீரோ வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, உண்மை காதல்லாம் உயிரை கூட தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட காதல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு ஆள். காதலர்கள்னாலே இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இவரும் வந்துட்டு ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக காதலிப்பார். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட இன்னும் அந்த விஷயத்த சொல்லாமலே இருப்பார். அதே வேளையில் இவர் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காதலிப்பார். அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு, அந்த பொண்ணை வந்துட்டு காதல் வயப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஹீரோட்ட கேட்பார். நம்ம ஹீரோவும் நிறையா ஹெல்ப் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற லெவலுக்கு வந்துடுவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஃப்ரெண்டு யாரை லவ் பண்ணாங்கன்னு போய் பார்க்குறப்போ தான் தெரியுது, நம்ம ஹீரோ லவ் பண்ண அதே பொண்ணை தான் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டும் லவ் பண்ணியிருப்பார். ரெண்டு பேரும் காதலர்களாக மாறியிருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோ வந்து என்ன செய்வார்னா, அவங்க ரெண்டு பேரையும் நல்லபடியாக சேர்த்து வச்சுட்டு திரும்ப அவரோட வாழ்க்கைக்கு திரும்பிடுவார். இவருக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் உண்மை காதல்னா உசுர கூட தருவேன் அப்படின்னு சொன்னனால அவர் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சிருவார்.
1: காதலை சொன்னாதானா மனசுலையும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. என்ன படம் டக்குன்னு சொல்லிருங்க பாப்போம்.
0: அருமையான படம். கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: இருக்காரா இணைப்புல? என்ன கொடுமை சரவணா இது!
0: அருமையான கதை. சரி, அடுத்த நேருக்கும் இதே கதையை சொல்லலாம்.
1: நேரம் 4:55 கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கதையினுடைய பெயர் ஷாஜஹான்.
0: ஆமாங்க, அருமையான படம். நேர் கண்டுபிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம்.
4: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
5: Come on, here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now.

0: கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நேரம் 4:57. வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில சூப்பரா போச்சு. பேசிய மற்றும் பேச முயற்சி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. சரிங்களா, அடுத்த நிகழ்ச்சிக்காக நீங்க காத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன நிகழ்ச்சி?
1: அடுத்ததா வர நிகழ்ச்சி மாலை தென்றல். அருமையான பாடல்களோட இன்னைக்கு மாலை தென்றல் ஒலிக்க இருக்கு. மாலை கீதமான மயக்கும் பாடல்களா, எல்லா நேர்களும் கேட்டு சந்தோஷமா இருங்க. அடுத்ததா
0: வந்துட்டு பல சுவைகள் நிறைந்த நிகழ்ச்சின்னு சொல்லலாம். செய்தி சுருக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்திப்பூக்கள் வரைக்கும் 6-7 வந்து வலம் வரப்போகுது. சரிங்களா, அந்ததுல என்னென்ன வரும் அப்படின்னா சேவை செய்திகள் கேட்கலாம், விளக்கேற்றும் வேலை கேட்கலாம், அதுக்கப்புறம் நிகழ்ச்சியும் நேரமும் அந்திப்பூக்கள்னு சுவாரஸ்யமா கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் இருக்கு, நம்ம சின்ன பிள்ளைங்க இல்லையா, நம்மள மாதிரி பிள்ளைங்க வந்து பேசணும்னு
1: ஆசைப்பட்டாங்க. எனக்கான நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா 8-5 பட்டாம்பூச்சிகள், 25-30, 170 மற்றும் 25-171 குழந்தைகள் எல்லாமே கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் ஒளிபரப்பாகும். எல்லாரும் வந்து கண்டிப்பா கலந்துக்கோங்க.
0: இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவர் வயசுல உள்ளவங்க எல்லாம் யாரும் பேசிடாதீங்க, அது வந்து முற்றிலும் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்காக உரிய உண்டது.
1: பரவாயில்ல, சரி
0: சரிங்களா. ஆமா, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப சூப்பரா வந்துகிட்டே இருக்கு. மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் FM 100.9 MHz. சரிங்க, இப்போ ஆட்டக்கலத்துல இருந்து விடைபெறுவது சுமையா,
1: சூரிய பிரகதீஷ் மற்றும் அழைப்பில்
0: ஒருங்கிணைப்பு லாவண்யா.
2: நேரம் 4:59. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பர தரவு வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தவிக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல்

உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 12 வெள்ளி 14 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலஸ், சமர்வீர், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 5:03, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க, ரசிக்க இருக்கீங்க மாலை தென்றல். மாலைக்குதமான அழகான பாடல்கள்லாம் இன்றைக்கி வளம் வர இருக்கு நம்ம மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அதில் முதலாவதாக வர பாடல் வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தில் தேவா இசையில் அனுராதா ஸ்ரீராம் அவர்களோட குரலில் பாடல் இதோ காட்டையில் வந்துக்கிட்டே இருக்குது.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

மாலை 5:10 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மாலை கிதமான மயக்கும் பாடல்களா மாலை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தேனமுதாய் வரும் நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வர இருக்கிற பாடல் அரசு திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில விஜய்

நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருப்பது மாலைத்தென்றல். மங்கும் மாலையில் மயக்கும் இசையை விழிக்கிறது மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் சில அழகான இனிமையான சூப்பரான பாடல்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த இனிமையான கானங்களோட வரிசையில அடுத்ததா இணைய இருக்கிறது, வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையில ஆர் ரவிசங்கர் வரிகள்ல உன்னிமேனன் குரல்ல தேனமுதா வர இருக்கு ஒரு பாடல். இதோ நேயர்களுக்காக.

நேரம் மாலை 5:22, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இனிமையான காணங்களா மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தென்றலா தேனமுதா அழகான பாடல்கள் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததாக வர பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் கலைக்குமார் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் மாலை 5:27, மங்கும் மாலையில் மயக்கும் இசையாய் ஒலிக்கிறது மாலை தென்றல். இனிமையான கானங்களா வரிசையா வளம் வந்துகிட்டு இருக்க நம்ம மாலை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்ததான் வர இருக்கிற பாடல் சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து வரிகள்ல சங்கர் மாதவன் குரல்ல பாடல் இதோ காட்டளைகள்ல நேர்களுக்காக வளம் வந்துகிட்டே இருக்கு.

மாலை 5:34, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். தென்றலோடு இணைந்து வரும் அழகான கீதங்களா ஒழித்துக்கிட்டு இருக்கு நம்ம மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல். இதோ நேர்களுக்காக காற்றலைகளில்

நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலைக்கு இதமான அழகான பாடல்களா மாலை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிய தென்றல் அழகா வீசுறது மாதிரி நம்ம காற்றலைகளில் அழகான பாடல்கள் வரிசையாக வந்த வண்ணம் இருக்குது. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில் வந்துக்கிட்டே இருக்குது.

நேரம் மாலை 5:47, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தென்றல், மாலை தென்றல்ல இனிமையான அழகான பாடல்கள் தென்றலா வளம் வந்துகிட்டு இருக்கு. வளம் வர்ற வரிசையில அடுத்ததா வர இருக்கிற பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிதம் திரைப்படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து வரிகள்ல உன்னி கிருஷ்ணன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் குரல்ல பாடல் இதோ காற்றலைகள்ல வந்துகிட்டே இருக்கு.

0: நேரம் 5:54, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்க மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் அழகான இனிமையான ரொம்ப சூப்பரான பாடல்களாக வளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த மாலை விளக்கு இதமாக. அடுத்ததாக நிகழ்ச்சியோட நிறைவான கானமாக வர இருக்கு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.
1: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும்

இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே, இது மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்.

0: ஆறு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தரவு மைய முதலீட்டிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தாவேகா அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தாவேகா அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதத்திற்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என எச்சரித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5

சங்கம் 12 வெள்ளி 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மணப்பெல்லி, பிரணாய், ரோனுக் சௌஹான், சனி தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கோர்காங்கர், கிரண்குமார் மெக்லாஸ், சமர்வீர், நிக்கோலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03 தொடர்வது சேவை செய்திகள். அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் சிலம்பப்பள்ளி நடத்தும் நாட்டுப்புற கலை அரங்கேற்ற விழா அழைப்பிதழ் வந்துள்ளது. இவ்விழாவில் பரதம், கரகம், ஒயிலாட்டம், சிலம்பம், மரக்காலாட்டம், மல்லர் கம்பம் ஆகிய நிகழ்வுகள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 நடைபெற உள்ளது. ஆனையூர் கருப்பையாபுரம் மதுரை ஆனையூர் கருப்பையாபுரம் பள்ளியில் சென்று அனைவரும் நேரம் 6:41.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:05. மதுரை FM ரெயின்போ, ராமேஸ்வரம் FM 100.9 MHz தொடர்வது விளக்கேற்றும் வேளை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேளை. ஆகாஷ்வாணி.

0: எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சலாகும் 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி அவலம்பரம் காத்துட்டே இருக்கு. உங்க வீட்டு குட்டி சுட்டிஸ் பங்கு கொண்டு விளையாட அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னெடுப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:30 ஆகிய எண்களில் அழைத்து வரலாம். வந்து ரைம்ஸ் பாடலாம், கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், என்ன வேணா பண்ணலாங்க. அதனைத் தொடர்ந்து 8:30 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம். இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் நீர் மேலாண்மை பற்றி சொல்கிறார் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவி தாரணி லோகநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து முன்னிரவு 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி கேட்கலாம். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz எமது நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் காலை 4:45 ஆரம்பமாகும். தொடர்ந்து மதுரை பண்பலையில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். அதனைத் தொடர்ந்து 11:59 நாளை காலை மணி 4:45 வரை FM விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் சென்னையிலிருந்து நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்ய கேட்கலாம். நன்றி நேர்களே, இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: Yeah, Akashvani, that's lit.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளும் அதன் ஒலிபரப்பு நேரத்தையும் நிகழ்ச்சியும் நேரமுமாக. இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இசையிட்டு நிகழ்ச்சியில் புத்தம் புது திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

6:30. வணக்கம் நேர்களே, மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல தொடர்வது அந்திப்புக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. மாலை பொழுதின் மயக்கத்திலே திரைப்படத்திற்கான பாடல் கேட்கலாம். இது காட்சலைகளில்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 6:54 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். அந்திப்பொக்கள் இசைக்கும் அடுத்த பாடல் முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் குமார் இசையில்.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 Feet Road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.

0: சென்னை 628 திரைப்படத்திற்கான பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:45.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நேரம் 6:45. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ்ல நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். இசைக்கும் அடுத்த பாடல் இதோ வெப்பம் திரைப்படத்திற்காக.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 84 ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
1: இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது அந்தி பூக்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.
2: ஆகாஷ்வாணி இசைக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

நேரம் 7:01, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. சூப்பரான செம்மையான டக்கரான பாடல்களா, புத்தம் புதுசாக ஹிட்டாக வந்திருக்கிற பாடல்கள் நிறைய வரிசையாக வர இருக்கு. நம்ம பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அந்த வரிசையில் முதலாவதாக வர இருக்கிற பாடல் இறுதி சுற்று படத்துலேருந்து ஒரு ஹிட்டான பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. இதோ

நேரம் 7:06. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. ஹிட்டான பாடல்களா சூப்பரான பாடல்களா வரிசையாக வந்துகிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். அடுத்ததாக வர இருக்கிற பாடல் மனிதன் திரைப்படத்திலிருந்து. இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக வளம் வருகிறது ஒரு பாடல்.

நேர்கள் ரசித்து கேட்டுவிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து நேரலுக்காக காட்டளைகளில் வளம் வருகிறது. இதோ

நேரம் 7:16 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஹிட்டான பாடல்களா, பாட்டு இது ஹிட்டு. ஹிட்டா வர்ற அடுத்த பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்கேஜி திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்க ஒரு பாடல் நேர்களோட மனசுக்கு.

நேரம் 7:20. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 90.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஹிட்டான தரமான பாடல்களா பாட்டு. இது ஹிட்டு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் பேட்டை திரைப்படத்திலிருந்து நேர்களுக்காக இதோ வந்துகிட்டே இருக்குது.

நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சனிக்கிழமைகளில் இரவு 9:30 ஒலிபரப்பாகி வந்த சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் இனி வரும் சனிக்கிழமை முதல் இரவு 8:05 ஒலிபரப்பாகும்.

நேரம் 7:38, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு, பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் கொடி திரைப்படத்திலிருந்து இதோ காட்டலைகளில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பாட்டு இது ஹிட்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியுடன். செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை காலதாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகைமாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்ட திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகைமாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான

வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் சிட்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேத்தன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் 12 தொடங்கி 14 வரை நடைபெற உள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சமர் வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகாலேஸ், நிக்கோலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர் வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சஹுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் சுட்டிகளே. இது உங்களுக்கான ப்ரோக்ராம். நேரம் 8:05:40 நம்ம கேட்க போற நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் பங்கேற்கலாம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில. பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 25 30 171 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள். மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில்.

கூட சேர்ந்து நான் போறேன் ஸ்கூட்டர்ல. வெட்டி சர வெட்டி மழை புயல் வெயில் வலி உழைக்கிற குணம் அடைமொழி கடவுளே வந்தாலும்.

மழை புயல் வெயில் வலி உழைக்கிற குணம் அடைமொழி கடவுள வந்தால் உணவு வழி நான் வெடிக்கிற வெடி சர வெடி இடி மழை புயல் வெயில் வலி உழைக்கிற குணம் அடைமொழி கடவுள வந்தால் உணவு

நேரம் 8:09 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். சுட்டிகள் பேச அழைக்கலாம். 25 30 170 25 30 171 ஆகிய எண்களை தொட்டு 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். மதுரை ஃபம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் 8:30 காத்துக்கிட்டே இருக்கு அச்சாணி. மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி தான் கேட்க போறோம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம். கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் நீர் மேலாண்மை பற்றி சொல்கிறார் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவி தாரணி லோகநாதன்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 8:15 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் FM 100.9 MHz.
2: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா.

இவன் கால மேல கால போட்டு கெத்தா உட்கார்ந்தா. நல்ல கூட வெல்ல முடியாது.

0: பாதவண்டா.
1: நமது பண்பலில் இன்று 9 மணிக்கு கத்துக்கிட்டே இருக்கு நேர்களுடைய கடிதங்களின் வாயிலாக விருப்ப கானங்கள் கேட்கும் நிகழ்ச்சி காய்ச்சல் விரியும் கடித மலர்கள். இந்த பகுதிக்கு நீங்களும் உங்களுடைய விருப்ப கானங்கள் இல்லைன்னா விமர்சன கடிதங்கள் எழுதி அனுப்பணும்னா முகவரி நிலைய இயக்குனர் காய்ச்சல் விரியும் கடித மலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை FM சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2. காய்ச்சல் விரியும் கடித மலர்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காய்ச்சல் விரியும் கடித மலர்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2. இந்த முகவரிக்கு நீங்க உங்களுடைய விருப்ப கானங்களும் விமர்சன கடிதங்களும் தனித்தனி மடல்கள்ல எழுதி அனுப்பலாம். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சனிக்கிழமைகளில் இரவு 9:30 ஒலிபரப்பாகி வந்த சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் இனி வரும் சனிக்கிழமை முதல் இரவு 8:05 ஒலிபரப்பாகும்.

0: இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையான நேயர்களே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:30 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரியபிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
3: வணக்கம் நேயர்களே. உழைப்பே உயர்வு, தொழிலே வளர்ச்சி என்ற பொன்மொழிக்கு ஏற்ப ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொழில்துறை ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது. வேளாண்மைக்கு அடுத்தபடியாக அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கும் ஒரு துறை எதுன்னா அது தொழில்துறையா தான் இருக்கும். எந்த ஒரு நாட்டுல தொழில்துறை மிக சிறந்து விளங்குதோ, அதுவும் குறிப்பா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம தொழில்துறை சிறந்து விளங்குதோ, அந்த நாடுதான் வந்து வல்லரசு ஆக முடியும். அந்த வகையில நம்ம தேசத்திலயும் மாநிலங்கள்ல பல இடங்கள்லயுமே வந்து தொழில் முனைவோர்கள் இன்று சிறப்பா பங்காற்றிட்டு வர்றாங்க. நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கும் அனுப்புற அளவுக்கு நம்ம தொழில்துறையும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்று மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடியிலிருந்து ஒரு தொழில் முனைவர் வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா?
4: சூப்பரா இருக்கேன்.
3: ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திப்பதில். சார், நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றி அறிமுகம், உங்க பேரு, என்ன தொழில் செய்யறீங்க, எங்க இருந்து சார் வரீங்க?
4: என் பேர் டி சூரிய பிரகாஷ். நான் மதுரையிலே பிறந்து மதுரையிலே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நபர். மதுரையை விட்டு எந்த காரணத்தை கொண்டு நகராம மதுரையிலேயே வாழணும்னு நினைச்சிட்டு இருக்க நபர். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள சாமான் வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நானே உற்பத்தி பண்ணி இப்போ இந்த 10 வருஷமா நானே உற்பத்தி பண்ணி மார்க்கெட்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். என்னட்டு டீலர்ஸ் வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, ஒரு சிலர் பண்றாங்க. ஒரு தரமான ப்ராடக்ட்ஸ் நான் மதுரையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்.
3: ரொம்ப நல்லது சார். அதாவது வந்து ஒரு நோயினா மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய பல்வேறு எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்கள்லாம் இருக்கும், அதை தயாரிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. என்ன விதமான உபகரணங்கள், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறீங்க சார்?
4: ஆஸ்பத்திரி சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கும். நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே புதுசா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல உள்ள அனைத்து விதமான ஃபர்னிச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, ஐசியூ ரூம் எடுத்துட்டோம்னா ஐசியூ கட்டில், ஸ்ட்ரெச்சர்ஸ், வீல் சேரு, இன்ஸ்ட்ருமெண்ட்ராலிஸ், டயத்தர்மிட்ராலிஸ், அதுக்கப்புறம் வந்து சக்ஷன் மிஷின்ஸ், நார்காட்டிக் ட்ரக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், நார்காட்டிக் ட்ரக் பாக்ஸ், சோடியம் ஹைப்போக்ளோரைட் டேங்க், லாமினார் ஏர்ஃப்ளோ, இப்படி எந்த செக்மெண்ட்டை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தாலும் அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பெரும்பான்மையாக நம்ம இங்கே மதுரையிலேயே தயாரிக்கிறோம்.
3: நல்லதுங்க சார். சார், இப்போ எந்த ஒரு தொழில் செய்யறதுக்கு முன்னாடி அதோடைய முன் அனுபவம் வேணும். உங்களுடைய கல்வி தகுதி என்னங்க சார், என்ன படிச்சிருக்கீங்க?
4: நான் படித்தது வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், தனபாணியின் பாலிடெக்னிக்ல 92-93 பேட்ச்ல பண்ணேன்.
3: சரிங்க சார், டிப்ளமோ படிப்புக்கும் இப்போ பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே, எப்படி கற்றுக்கிட்டீங்க, ஏதாவது முன் அனுபவம் உண்டா உங்களுக்கு?
4: முன் அனுபவம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரயில்வே ஃபேமிலி, எல்லாருமே அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரயில்வே. நான் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே வளர்ந்த பையன், ரெண்டு தம்பிங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருமே ரயில்வேல தான் இருக்காங்க. பிஸ்னஸ் செக்மெண்ட்டுக்கு வந்த ஒரே ஆள் நான், ஒரு ஆள் தான். மட்டும் அதுவுமே நான் வந்து பிஸ்னஸ்க்கு வில்லிங் நான் வரல அந்த நேரத்தில். அம்மா அப்பாவோட கம்ஃபர்ட் ஜோனில் மடியில் வளர்ந்த பையன். ஒரு ஸ்டேஜில் வந்து அம்மா சீக்கிரம் தவறினாங்க, அப்போ சில பொறுப்புகள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு 20 வயசுலேயே கல்யாணம்.

0: ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் நான் வேலையை வெட்டிக்கலாம் போல, வீட்டில் அம்மா கூட சப்போர்ட்டாகவும் வீட்டுக்கார அம்மா கூட சப்போர்ட்டாகவும் 5 வருஷம் போயிட்டு இருந்துச்சு. முதல் குழந்தை பொன் குழந்தை ஒன்று தவறுச்சு. அப்போது ஒரு குழந்தை இறந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அங்கே வந்து ஒரு மருத்துவ ஃபெசிலிட்டியில் ஒரு விஷயம் வந்து மிஷின் இல்லை, லாகிங்கில் இருந்திருக்குன்னு. அந்த நேரம் மதுரையில் வந்து ராஜா சர்ஜிக்கல்னு ஒரு பிஎஸ் சுந்தர ராஜான்னு ஒருத்தர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனியை நடத்திட்டு இருந்தார். அவரை யதார்த்தம் அவர் என்னை கூப்பிட்டுருந்தார் அந்த டைமில். இப்போ அப்போ வந்து என்ன மனசில் தோணுது, ஒரு மிஷின் இல்லாதனால தான் ஒரு குழந்தை தவறுச்சு. இதே மாதிரி எத்தனை பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து ஒரு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், அந்த செக்மெண்ட் ஒரு பெரிய கற்றுக்கிற பெரிய விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வேலைக்கு போனேன். கிட்டத்தட்ட வந்து அவர் கூட ஒரு 16 வருஷம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ட்ராவல் பண்ணேன். நான் உள்ளே போகிறப்பே நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, வந்து என்னாலேயோ நான் கொடுத்த சப்ளை பண்ண மிஷினாலேயோ இல்லை சர்வீஸ் பார்த்த மிஷினாலேயோ ஒரு உசுறு கூட போயிடக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனோடு ஒர்க் பண்ணேன். அது வந்து எனக்கு மிகப்பெரிய சக்ஸஸையும் கொடுத்துச்சு, நல்ல ஒரு இமேஜும் எனக்கு மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு.
1: நல்லதுங்க சார். மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சார் வேலை பார்த்தீங்க?
0: முதல் வேலைக்கு போனதே வந்து ஹாஸ்பிட்டல் சர்வீஸ்க்காக தான் வேலைக்கு போனேன் சார்.
1: எந்த ஊரில்?
0: எல்லாமே மதுரை தான்.
1: மதுரை தான்.
0: நான் இங்கே வெளியூருக்குலாம் போல, மதுரையில் பிறந்து மதுரையில் வளர்ந்தேன், மதுரையிலே வேலை பார்த்தேன்.
1: எத்தனை வருஷம் வேலை பார்த்த அனுபவம் இருக்கு?
0: ஆக்சுவலாக வந்து 95 எனக்கு கல்யாணம். நான் 2000 தான் வேலைக்கே போனேன் ஃபஸ்ட்டு. அது வரைக்கும் சும்மா தான் இருந்தேன். 99 கடைசி கரெக்டாக சொல்லணும்னா இந்த வருஷத்தை கணக்கு பண்ணால் 26 வருஷம் ஆச்சு. அதில் 16 வருஷத்தில் வந்து சர்வீஸ் ஃபுல்லாகவே இருந்தேன். சிங்கிள் மேன் முதலாளி அவர், சர்வ சுதந்திரம் கொடுத்துருந்தாரு. அதனால் ஒரு என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்து பண்ணிட்டு இருந்தனால நாலேஜ் கொஞ்சம் என்னால் சீக்கிரம் கேதர் பண்ணிக்க முடிஞ்சு. கொஞ்சம் நான் படித்த ஸ்கூல் ஒன்று இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னால ரயில்வே ஸ்கூலில் படிச்சிருந்தேன். பெரிய படிப்பாளிலாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் அந்த நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. என்னோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்துச்சு.
1: சரிங்க சார். அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கான மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய தொழில் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணீங்க?
0: 2016 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் ஆயிருச்சு. நம்ம யூனிட் எங்க சார் இருக்கு? யூனிட் வந்து மதுரையில் கூடல் நகர் தாண்டி சிக்கந்தர் சாவடி, சிக்கந்தர் சாவடியில் இருந்து டுவர்ட்ஸ் அதலைப்போற ரோட்டில் புதுமுன்ற கிராமத்தில் ஈகிள் நகர்ன்ற ஏரியாவில் நம்ம ஃபேக்டரி இன்ஸ்டால் ஆயிருக்கு சார். அங்கே தான் வந்து கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு.
1: நல்லதுங்க சார். இப்போ எந்த நீ எந்த கேட்டகரி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ல முதல் கட்டம் வந்துச்சு?
0: நான் தொழில் ஆரம்பிக்க போறப்போ காசு ஒன்றும் கிடையாது, பட் உழைப்பு ஒரு 16 வருஷம் போட்டிருந்த உழைப்பு இருந்துச்சு. மார்க்கெட்ல இருந்த டாக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அதாவது டே டு டே ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ்ல வந்து பிசினஸ் ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் பேங்க் லோன் தான் போனேன். ஓரளவுக்கு ஃபேமிலி அசெட் இருந்துச்சு, தம்பிகள்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நீ என்ன செஞ்சாலும் சரி, அவங்கெல்லாம் ரயில்வேல வேலை பண்ணுறாங்க, நான் மட்டும்தான் செட்டில் இல்லாமல் இருந்தேன். அதனால அவங்க லைட்டாக கை தூக்கி விட்டாங்க. அந்த நேரத்தில் பேங்க்கும் சப்போர்ட்டிவாக இருந்தது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் ஒரு 19 லட்சம் ரூபா இனிஷியலாக கொடுத்தாங்க. அது என்னோடய ஸ்டார்ட் அப்பு. அப்படியே இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு 1.4 crores வரைக்கும் கொடுத்துருக்காங்க சார்.
1: ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களுடைய தம்பிமார்களுடைய சப்போர்ட்டு, பேங்க்லேருந்து லோன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸை நல்லபடியாக ரன் பண்ணுறீங்க.

0: சார், நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ் அதை எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு எப்படி சார் கொண்டு போறீங்க?
1: நான் ஆப்ரேஷன் தியேட்டர் பண்ணி கொடுக்கறது தான் சார் என்னோட மேஜர் வேலை. நான் வந்து வாங்கி வித்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கப்போ சில நேரங்களில் நான் ஒரு சில இடங்களில் வாங்கி விற்பனை பண்ணால் கூட நானும் ஏமாற்றப்பட்ட சம்பவங்கள் நிறைய அனுபவங்கள் உண்டு. ஒரு நெகோசியேஷன் வரும், கம்மியான ரேட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்றப்ப நானும் அந்த சப்ளையர்கிட்ட நெகோசியேட் பண்ணுவேன். அப்போ கம்மியான ரேட்டு கொடுக்குறேன்னு சொல்லி தரத்தை குறைச்சி கொடுத்துருவாங்க. நமக்கு அது தெரியாது. அங்கே கொண்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்து சப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் அதிகமாகும், அதில் லாஸஸ் வரும். ஏன்ட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் மார்க்கெட்டில் என்னன்னு கேட்டால், எந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகுதோ வாரண்டிக்கு அப்புறம்னா கூட நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்து பழகியிருக்கேன் என்னுடைய கேரியர் ஃபுல்லாகவே.
0: எப்படி சாத்தியம்?
1: அது வந்து நான் ஒரு இடத்துல இழப்பு, நான் 10 இடத்துல லாபம் வரப்போ ஒரு இடத்துல இழப்பு வந்து பெரிய இழப்பாக இருக்காது. அதை வந்து நான் அதை மெயின்டைன் சஸ்டெயினபிளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு மிகப்பெரிய வளர்ச்சி.

0: வளர்ச்சி இல்லைன்னு நான் நம்புறேன்.
1: இல்ல அது வளர்ச்சி இல்லைங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்கல்ல, வாரண்டி முடிஞ்சும் சார் வந்து நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாரு.
0: அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தனால அது போக ஒரு சில விஷயங்கள் சிக்கலான சவாலான விஷயங்கள் இது முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ஷன் ஆறுது. ஈவன் காம்படிட்டர்ஸே வந்து அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் செஞ்சு தருவாரு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு சில ஸ்கில்ஸ் இருந்துச்சு, சில விஷயத்த விட்டு கொடுக்காம பண்ற ஒரு தன்மை என்று இருந்தது. அதனால வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏன் அவங்க ட்ரை பண்ணா என்ன அப்படின்ற முயற்சி பண்ணுவேன். அது எனக்கு சாதகமாக இருந்துச்சு.
1: நல்லதுங்க சார். ஆபரேஷன் தியேட்டருக்கு தேவையான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பொருட்கள்லாம் சொன்னீங்களே, இந்த பொருள் செய்யறதுக்கு வந்து மூலப்பொருள்னு சொல்லுவாங்கல்ல ரா மெட்டீரியல், அதில் எங்கிருந்து வாங்குவீங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணி இது வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை எப்படி கொண்டு வரீங்க?
0: பெரும்பான்மையாக எல்லா மெட்டீரியலுமே மதுரையிலேயே அவைலபிள் சார். மதுரையில் நமக்கு வந்து கிடைக்காத பொருளே கிடையாது. மதுரையில் கிடைக்கலன்னு வேற எங்கேயும் கிடைக்கலன்னு கூட சொல்லலாம். எல்லா பொருட்களுமே கிடைக்குது. ஒரு சில அபூர்வமான பொருட்கள் ரேராக யூஸ் பண்ணுறது, டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் ஹையர் எண்டாக இருக்க ப்ராடக்ட் வேணால் கிடைக்காம இருக்கலாம், அதுக்கு நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். அது சில டைம் வந்து இம்போர்ட்டும் பண்ணுறோம், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம். இல்லாட்டி வந்து டெல்லி, பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் இந்த ஏரியாவில் அவைலபிலிட்டி இருக்கும், எடுத்துக்கிறோம் சார்.
1: சரிங்க சார். இவ்வளோ பொருளுமே எடுத்து கொண்டு வந்துருங்க, அதை செய்யறதுக்கு மனித உழைப்பு வேணும். நம்ம கம்பெனியில வந்து எத்தனை தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கான சம்பளங்கள்லாம் எப்படி கொடுக்குறீங்க?
0: மதுரையில் உற்பத்திக்குன்னு சொல்லி சர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் பெரிய யூனிட்டாக வச்சுருக்கிறது நான் தான் நம்புகிறேன். காம்படிட்டர்ஸ் இல்லை, எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன லெவலில் பண்ணுறாங்க. என்கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டில் மட்டும் ஒரு 24 பேர் இருக்காங்க சார். அது டெய்லி பேசிஸில் வர்றவங்க, வீக்லி பேசிஸில் இருக்காங்க, கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்க. சேல்ஸ்க்குன்னு மார்க்கெட்டில் போய் ஒர்க் பண்ணுறவங்க 2 பேர் இருக்காங்க. ஆஃபீஸ்லேருந்து இன் ஹவுஸ்லேருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்டாஃப் இருக்காங்க சார். இதுக்கப்புறம் அக்கௌண்டிங் செக்ஷன் கனெக்ட் பண்ணோன்னா ஒரு 6 பேர் இருக்காங்க சார். எல்லாத்துக்கும் வீக்லி சேலரி பேசிஸ்லேயும் ஆள் இருக்காங்க, மந்த்லி சேலரி பேஸிஸ்லேயும் ஆள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மதுரையில் ஹையஸ்ட் பெய்டு வீக்லி சேலரி மந்த்லி சேலரி என்று தான் இருக்கும் நான் நம்புகிறேன்.
1: எவ்வளோ சார் கொடுக்குறீங்க?
0: இல்லை 750 900 1200 வரைக்கும் போயிடும் சார் டெய்லி கனெக்ட் பண்ணால். மந்த்லின்னு கனெக்ட் பண்ணால் 24,000-30,000 குறையாமல் இருக்கும் நான் நம்புகிறேன். பட் அதுவுமே சந்தோஷமாக கொடுக்க தான் முடியுதுன்னு கேட்டால் அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க சார். திறமை இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு திறமையை நம்ம எடுக்கணும்னா அதுக்கான விலையை கட்டாயம் கொடுத்தாகணும் இல்லையா? இது போக வந்து ஷோரூம் வச்சுருக்கோம். சர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லோரும் ஒன்று வாங்கி விற்பாங்க, இல்லை சர்வீஸ் பார்த்து கொடுப்பாங்க, இல்லாட்டி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் சின்னதாக வச்சுருப்பாங்க. நான் அப்படி இல்லை, நான் வந்து அதை பேஷனாக பண்ணுறேன். நான் வந்து எல்லாத்துலேயுமே சர்வீஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கு தனி யூனிட் வச்சுருக்கேன், சேல்ஸ்க்கு தனி யூனிட் வச்சுருக்கேன், ப்ரொடக்ஷனுக்கு தனி யூனிட் வச்சுருக்கேன். அது போக வந்து டிஸ்பிளேயில் ஆப்ரேஷன் தியேட்டர் செட்டப்போட ஒரு டிஸ்பிளே ஷோரூம் மதுரையில் எங்கேயும் கிடையாது.
1: எங்கே வச்சுருக்கீங்க சார்?
0: சிக்கந்தர் சாவடியிலேயே இருக்குது சார்.
1: ஓ, ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷோரூமே வச்சிருக்கீங்க?
0: எல்லா எக்யூப்மெண்ட்டும் டிஸ்பிளேல போட்டிருக்கேன்.
1: அதை வந்து யார் பொருள் வாங்க வரவங்க வந்து பார்த்துக்கலாம்.
0: ஆமாம் சார். அதுலேயுமே எனக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு நான் ப்ராஜெக்ட்ஸாக தான் பண்ணுவேன். அப்போ சர்ஜிக்கல்னு ஒரு கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷோரூம்னு வச்சுட்டேன். டாக்டர்ஸ் வந்து பார்க்க வருவாங்க, என்றைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க, டெய்லி வாக்கின் இருக்காது, என்றைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா சர்ஜிக்கல்னு பார்த்தோன்னே ஜென்ரல் பப்ளிக் வாக்கின் உள்ள வர ஆரம்பித்தாங்க. வர ஆரம்பித்தோன்னே வந்து பார்த்துட்டு அவங்க எதிர்பார்க்கறது வேற, என்கிட்ட இருக்கிறது வேற. அப்போ வந்து அவங்களுடைய மனப்பான்மை என்னாச்சுன்னா வந்து சூர்யா சர்ஜிக்கலுக்குள்ளே போனால் சில விஷயங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வெளியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சனால ஜென்ரல் பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரியும் ப்ராடக்ட்ஸை நான் உள்ளே கொண்டு வந்தேன் சார். இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வேண்டிய வாக்கர்ஸு, கமோட் ஸ்டூல்ஸு, பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸு, நெபுலைசர்ஸு, சக்ஷன் மிஷின்ஸு, சின்ன பெட்ஸ், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பெட்ஸு, வென்டிலேட்டர்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டுக்கு என்ன தேவைப்படும் அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இப்போ வச்சுருக்கோம் சார். ஏன்னு கேட்டால் வர்ற பப்ளிக் வந்து இங்கேருந்து வந்தால் டவுனுக்குள்ளே தான் வரணும். ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு வந்து தேடுறாங்கன்னு சொன்னால் பகலில் தேடுறாங்க, ஆள் கிடையாது. பெரும்பான்மை இன்னைக்கு இருக்க ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் நிறைய இருக்காங்க, அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து போய் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வாங்க முடியல. அதுபோக ரேப்பிடோவில் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி வைஸ் அவங்க சவுண்டாக இல்லை அப்படின்றப்ப அவங்க நம்பர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. சில விஷயங்கள் நாங்கள் இருக்கிறத நாங்கள் வந்து உடனே கொடுத்துட்றோம், இல்லாட்டி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்றோம் சார்.
1: சரி, நல்லதுங்க சார். சார், இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் நீங்கள் நிறைய மேனுஃபேக்சரிங் வந்து மதுரையில் தயாரிக்கிறீங்க, சேல்ஸ் இப்போ எந்தெந்த ஊரில் சார் போயிட்டுருக்கு இப்போ?
0: சார், ஆக்சுவலாக மதுரையில் இல்லை, ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நான் கம்ஃபர்டபுளாக நான் நேரடி பார்வையில் ஒர்க் பண்ணுறேன்.
1: எங்கேங்க சார்?
0: மதுரை, தேனி, விருதுநகர், ராம்நாடு, ஒரு பார்ட் ஆஃப் திருநெல்வேலி, பார்ட் ஆஃப் தஞ்சாவூர், திருச்சி, தஞ்சாவூர்.
1: இப்போ நீங்கள் அங்கேருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா எப்படி சார் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி கொண்டு போய் கொடுப்பீங்க?
0: சார், எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் சார். ஏன்னு கேட்டால் வந்து இங்கேருந்து ஒரு சாதாரண ஒரு ட்ராலியை கொண்டு போகணுனாலும் நான் 4000 வண்டி வாடகை கொடுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாராலையுமே அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா ஹெவி டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் வரனால நார்த் இந்தியாவிலேருந்து இங்கிட்டு பம்ப் பண்ண முடியுது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் கம்மி, ப்ரொடக்ஷன் லேபர் சார்ஜஸ் கம்மி, அவங்களால அங்கிட்டு வால்யூம் ப்ரொடக்ஷன் இருக்கும், பம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க. பட் இங்கே மதுரையில் இருக்க எனக்கு வந்து மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டும் காஸ்ட்லியானதான். மதுரையில் இருக்க ரேட்ஸ் கூட கம்பேர்ட் டு டெல்லியோ பாம்பேயோ கனெக்ட் பண்ணுறப்போ அதே மாதிரி லேபர் காஸ்ட்டும் வந்து நார்த் இந்தியாவில் இன்டீரியர் நார்த் இந்தியாவில் இருக்க கிராமங்களில் இருக்க லேபர் காஸ்ட்டு கம்மி இங்கே கனெக்ட் பண்ணுறப்போ. அப்படின்றப்போ வந்து எங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு

0: கூட தான் இருக்கும். அப்படின்றப்ப எங்களால் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போட்டு நார்த் இந்தியாவுக்கோ அந்த அதர் ஸ்டேட்ஸ்க்கோ எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியாத ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பெட்ரோல் காஸ்ட்டு, டீசல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு எல்லாமே எக்ஸ்பென்சிவ். அப்போ என்னோடய ப்ராடக்ட்டோட மார்ஜின் வந்து அடிபட்டுரும். ரெண்டாவது விஷயம், ப்ராடக்ட் வந்து காஸ்ட்லி செக்மெண்ட்டில் போய் விழுந்துடும் சார். அதனால் லிமிட் பண்ணிக்கிட்டோம் சார் ஒரு லிமிட் ஏரியாலேயே.
1: ஓகே சார். இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் அச்சாணி நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அச்சாணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சனிக்கிழமைகளில் இரவு 9:30 ஒலிபரப்பாகி வந்த சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் இனி வரும் சனிக்கிழமை முதல் இரவு மணி 8:05 ஒலிபரப்பாகும்.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் இரவு 8:45. தொடர்வது
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் நீர் மேலாண்மை பற்றி சொல்கிறார் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவி தாரணி லோகநாதன்.
6: வணக்கம். நான் தாரணி லோகநாதன், காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியில் BSc ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் இறுதி ஆண்டு பயின்று வரும் மாணவி. கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பயனுள்ள வேளாண்மை தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ஆகாஷ்வாணி வானொலி நிகழ்ச்சியில் பேச வந்துள்ளேன். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு நீர்வள மேலாண்மை, வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட். நம்ம விவசாயத்துக்கு மண் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தண்ணீரும் ரொம்ப முக்கியம். ஒரு பயிரை விதைச்சு உரம் போட்டு பூச்சி நோய் மேலாண்மை எல்லாம் சரியா செஞ்சாலும் தேவையான நேரத்துல தண்ணீர் கிடைக்கலனா மகசூல் பாதிக்கப்படலாம். அதனால மழை பெய்யும் போது கிடைக்கிற தண்ணீரை வீணாக்காம முடிஞ்ச அளவுக்கு சேமித்து மண்ணுக்குள்ள இறக்கி தேவையான நேரத்துல பயன்படுத்துறது தான் நீர் வள மேலாண்மையோட முக்கியமான நோக்கம். நம்ம ஊர்ல மழை பெய்யும் போது தண்ணீர் ஒரு பகுதி வயல்ல தங்கும், ஒரு பகுதி ஓடி போகும், இன்னொரு பகுதி ஆவியாகும். இதுல ஓடி போகிற தண்ணீரை எப்படி தடுத்து மண்ணுக்குள்ள இறக்கி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதுதான் முக்கியம். அதற்கு நம்ம வயல் மட்டத்திலேயே செய்யக்கூடிய சில எளிய முறைகளை இப்போ பார்க்கலாம். முதல்ல வரப்பு அமைத்தல். மழை பெய்யும் போது தண்ணீர் வேகமாக வயலை விட்டு வெளியேறாம இருக்க வரப்பு உதவும். குறிப்பா நிலம் சரிவா இருக்கிற இடங்கள்ல மழை தண்ணீர் வேகமா ஓடும் போது அதோட சேர்ந்து மேல் மண்ணும் அடிச்சிட்டு போகும். அதனால வயலோட சரிவையும் மண் தன்மையையும் பார்த்து சரியான இடைவெளியில வரப்பு அமைக்கலாம். இதனால் மழை தண்ணீர் கொஞ்ச நேரம் வயல்ல தங்கும், தண்ணீர் மெதுவா மண்ணுக்குள்ள இறங்கும், அதோட மண் அரிப்பும் குறையும். அதனால மழை பெய்யறதுக்கு முன்னாடியே வயல் வரப்புகள் நல்ல நிலையில் இருக்கிறதா என்று பார்த்து கொள்வது முக்கியம். வரப்பு உடைஞ்சிருந்தா அதை சரி செய்யணும். இது பெரிய செலவு இல்லாம நம்ம வயல்லேயே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நீர் சேமிப்பு நடவடிக்கை.

0: சின்ன சின்ன.
1: அடுத்து மூடாக்கு. நம்ம வயல்ல வைக்கோல், காய்ந்த இலைகள், பயிர் கழிவுகள் போன்றவை கிடைக்கும். இதெல்லாம் வீணான பொருட்கள் கிடையாது. அவற்றை சரியான முறையில பயிர்களுக்கு இடையில மண்ணு மேல பரப்பி வைக்கலாம். அதுதான் மல்ச்சிங் அல்லது மூடாக்கு. மண்ணு மேல ஒரு மூடி மாதிரி இருப்பதால வெயில் நேரடியாக மண்ணுல படுறது குறையும். இதனால் மண்ணுல இருக்கிற ஈரம் சீக்கிரமா ஆவியாகாது. குறிப்பா தண்ணீர் குறைவாக கிடைக்கிற நேரத்துல இது பயனுள்ளதாக இருக்கும். அதோட மழை பெய்யும் போது மழை துளிகள் நேரடியாக மண்ணை தாக்குறது குறைவதால் மண் அரிப்பையும் ஓரளவுக்கு குறைக்கலாம். களைகளின் வளர்ச்சியையும் ஓரளவுக்கு குறைக்கலாம். அதனால பயிர் கழிவுகளை எரிக்காம தேவையான இடங்களில் மூடாக்காக பயன்படுத்தலாம். இப்போது நுண்ணுயிர் பாசனம் பற்றி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நுண்ணீர் பாசனத்துல முக்கியமா சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவாங்க, மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் இருக்கு. சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனத்துல தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா குழாய்கள் மூலமா பயிரோட வேர் பகுதிக்கு அருகில் கொடுக்கப்படும். இதனால் தேவையில்லாத இடத்துக்கு தண்ணீர் போகாம பயிருக்கு தேவையான இடத்துல தண்ணீரை கொடுக்க முடியும். குறிப்பா பழப்பயிர்கள், காய்கறி பயிர்கள், கரும்பு, தென்னை போன்ற பல பயிர்களில் பயனுள்ளதாக இருக்கும். தெளிப்பு நீர் பாசனம், இதில் தண்ணீர் சிறு துளியாக மழை மாதிரி நிலத்தில் அல்லது பயிரின் மேல் தெளிக்கப்படும். குறிப்பாக நில அமைப்பு அல்லது பயிரின் தன்மைக்கு ஏற்ற இடங்களில் இதை பயன்படுத்தலாம். இரண்டு முறைகளிலும் முக்கியமான விஷயம் என்னன்னா தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த முடியும். இப்போ முக்கியமான கேள்வி, சொட்டு நீர் அல்லது தெளிப்பு நீர் பாசனம் அமைக்கணும்னா மானியம் கிடைக்குமா? ஆமாம், அரசு திட்டங்களில் கீழ் நுண்ணீர் பாசனத்திற்கு மானிய உதவி கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் தோட்டக்கலை துறையின் கீழ் மைக்ரோ இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் MIMIS மூலமாக தண்ணீர் பாசனத்திற்கான விண்ணப்ப வசதி உள்ளது. மேலும் பெர் டிராப் மோர் கிராப் PDMC போன்ற திட்டங்களின் கீழும் நுண்ணீர் பாசனத்திற்கு உதவி வழங்கப்படுகிறது. அதனால நுண்ணீர் பாசனம் அமைக்க விருப்பமுள்ளவர்கள் முதல்ல தங்களுடைய வட்டார வேளாண்மை அல்லது தோட்டக்கலை அலுவலகத்திற்கு சென்று தங்களுடைய நிலம், பயிர் மற்றும் தகுதி பற்றி சொல்லி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்க முடியும். உழவன் செயலி மூலமாகவும் அரசு திட்டங்கள், மானியங்கள் மற்றும் வேளாண்மை துறை சேவைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், மானியம் எல்லோருக்கும் ஒரே அளவுல இருக்காது. பயிர், நிலப்பரப்பு, விவசாயியின் தகுதி, திட்டத்தின் தற்போதைய வழிகாட்டுதல் போன்றவற்றை பொறுத்து மானிய அளவு மாறலாம். அதனால யாராவது ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி இதுதான் கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னா உடனே நம்பாம அந்த ஆண்டுக்கான சரியான விவரத்தை சம்பந்தப்பட்ட வேளாண்மை அல்லது தோட்டக்கலை அலுவலகத்துல விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து குளம் குட்டை பாதுகாப்போம். நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்கிற குளம் குட்டைகள் மழை தண்ணீரை சேமிக்கிற முக்கியமான அமைப்புகள். மழை பெய்யும் போது அந்த தண்ணீர் குளத்துக்கு வந்து சேரும். ஆனா குளத்துல பல வருடமா மண் தேங்கி இருந்துச்சுன்னா குளத்தோட ஆழம் குறையும். ஆழம் குறைஞ்சா தண்ணீர் சேமிக்கிற அளவும் குறையும். அதனால தேவையான இடங்கள்ல குளம் குட்டைகளை தூர்வாரி ஆழப்படுத்தி புனரமைப்பு செய்யணும். அதே மாதிரி குளத்துக்கு தண்ணீர் வர பாதையையும் சுத்தமாக வைக்கணும். நீர்வரத்து பாதையில் புதர், மண், அடைப்பு அல்லது குப்பைகள் இருந்துச்சுன்னா மழை தண்ணீர் சரியா குளத்துக்கு வராது. அதனால குளத்தை மட்டும் பராமரிக்காம குளத்துக்கு தண்ணீர் வர பாதையையும் பராமரிக்கணும். குளத்தை தூர்வாரும் போது கிடைக்கிற வண்டல் மண்ணையும் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த வண்டல் மண் மண்ணோட இயற்பியல் மற்றும் வளத்தன்மையை மேம்படுத்த உதவக்கூடும். ஆனா கிடைக்கிற மண்ணை அப்படியே எல்லா வயலுக்கும் ஒரே அளவுல போடக்கூடாது. வயலோட மண் தன்மை என்ன, எந்த பயிர் போட போறோம், எவ்வளவு மண் தேவை, இதை எல்லாம் பார்த்து தேவையான அளவு மட்டும் பயன்படுத்த

ஏற்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு மண் பரிசோதனை செய்து வேளாண்மை துறை அதிகாரிகளின் ஆலோசனையோடு பயன்படுத்துறது நல்லது. அடுத்து உயிர்வேலி. வயலோட ஓரத்தில் பொருத்தமான மரங்கள் அல்லது செடிகளை வரிசையாக வளர்க்கலாம். மழைநீர் வேகமாக ஓடும்போது ஏற்படுகிற மண் அரிப்பையும் குறைக்க முடியும். அதோட வயல் சுற்றுப்புறம் பசுமையாக இருக்கும். ஆனால் உயிர்வேலிக்கு எந்த மரம் அல்லது செடி தேர்ந்தெடுக்கிறோம் என்பது முக்கியம். பயிரோட அதிகமாக போட்டி போடாத உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்ற செடிகளை தேர்வு செய்து வளர்க்கலாம். அடுத்து கால்வாய் புனரமைப்பு செய்தல். மழை பெய்யும் போது தண்ணீர் சரியான பாதையில் போகணும்னா கால்வாய்கள் நல்ல நிலையில் இருக்கணும். கால்வாயில் மண், புதரு, குப்பை போன்றவற்றை அடிச்சிருந்தா தண்ணீர் சரியா ஓடாது. சில நேரம் தண்ணீர் வேறு பக்கத்திற்கு போயிடும். அதனால மழைக்காலத்துல முன்னாடியே கால்வாய்களை சுத்தம் செய்து தேவையான இடங்களில் புனரமைப்பு செய்யணும். இதனால தனிப்பட்ட விவசாயியோட பங்கு மட்டும் இல்லாம கிராம மக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளும் சேர்ந்து செயல்படுவதும் நல்லது. அடுத்து இன்ஃபில்ட்ரேஷன் சேனல், அதாவது ஊடுருவல் கால்வாய். பெயர் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தாலும் அதோட நோக்கம் சிம்பிள் தான். மழை பெய்யும் போது தண்ணீர் வேகமாக ஓடி போகாமல் அதோட வேகத்தை குறைத்து தண்ணீர் மெதுவாக மண்ணுக்குள்ள இறங்குற மாதிரி இந்த அமைப்புகளை பயன்படுத்தலாம். இதனால் மழை தண்ணீர் உடனே வெளியேறாம மண்ணுக்குள்ள ஊடுருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலம் நிலத்தடி நீர் சேமிப்பு செய்யலாம். ஆனால் இதை எங்கு வேண்டுமானாலும் அமைக்க முடியாது. நில அமைப்பு, மண் தன்மை, மழை பொழிவு மற்றும் தண்ணீர் ஓட்டம் போன்றவற்றை பார்த்து தொழில்நுட்ப ஆலோசனையோடு சரியான இடத்தில் அமைக்கணும். நிறைவாக இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லணும்னா, நீர்வள மேலாண்மைனா பெரிய பெரிய அணைகளை அல்லது குளங்கள் அமைக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம வயல்ல வரப்பு அமைக்கிறது, பயிர் கழிவுகளை மூடாக்காக பயன்படுத்துவது, சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் பயன்படுத்துறது, குளங்குட்டைகளை கரெக்டா பராமரிக்கிறது, வண்டல் மண்ணை சரியான முறையில் பயன்படுத்துவது, உயிர்வேலி அமைக்கிறது, கால்வாய்களை புனரமைக்கிறது, மழை தண்ணீர் மண்ணுக்குள்ள இறங்குற மாதிரி ஊடுருவல் கால்வாய் அமைக்கிறது போன்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் நீர்வள மேலாண்மையோட ஒரு பகுதி தான். முக்கியமா மழை நீர் வரும்போது அதை வெளியே அனுப்புறது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணீரை நம்ம நிலத்திலேயே தங்க வைக்கணும். அதுதான் எதிர்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க நமக்கு உதவும். மழை தண்ணீரை சேமிப்பும் விவசாயத்தை வளமாக்குவோம். நன்றி.

இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் நீர் மேலாண்மை பற்றி சொன்னவர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவி தாரணி லோகநாதன். இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 9 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கவிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். கடிதங்களாய் விரியும் நேர்களின் விருப்ப காணங்களும் விமர்சன கடிதங்களும் வரிசையாக வருகிறது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களோட கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரியானது நோட் பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை, ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சுக்கிக்குளம், 02.

முதல் கடிதமாக வாசிக்க போகிறது யார், எங்கேருந்தாங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எம்ஏ இளங்கோவன் அவர்கள் வந்து பெரியகுளம் தேனியிலிருந்து எழுதியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, 1/8/2026 அன்று இரவு 9 மணிக்கு வந்த திகில் நாடகத்தை திரைக்கதை வசனம் இயக்கிய அறிவிப்பாளர் கார்த்திகை தீபன் மற்றும் குரல் கொடுத்த அறிவிப்பாளர்களுக்கும் மதுரை ராமேஸ்வரம் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றியாக கடிதம் எழுதினதுக்கும் சரி, நிகழ்ச்சியை கேட்டதுக்கும் சரி. அடுத்ததாக வந்துட்டு ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியிலிருந்து சக்தி மணிகண்டன், மோகனா, சரிகா ஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. மாவீரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த நேயருக்காகவும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ காட்டளைகளில் வளம் வருகிறது அந்த விருப்ப பாடல்.

நேர்களே கேட்டிங்களா, ரசிச்சிங்களா? இதே மாதிரி உங்களோட பாடலும் காற்றலைகளில் ஒளிபரப்பாகணும் அப்படின்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியானது கடிதங்களை நிலைய இயக்குனர் காற்றல் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை, சின்னசுக்கிக்குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு உங்களோட விமர்சன கடிதங்களையும் விருப்ப பாடல்களையும் அனுப்பலாம். அடுத்ததாக ஒரு விமர்சன கடிதம் தான் படிக்க போகிறோம். யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் சுக்கான்கல்பட்டியிலேருந்து எஸ் கங்காதரன் மற்றும் முத்துலட்சுமி ஆகியோர் வந்து எழுதியிருக்காங்க. 2/8/2026 அன்று இரவு 11:10 ஒளிவளம் வந்த தேனும் பாடும் நிகழ்ச்சியானது காற்றலைகளில் காவிய பாடல்களாய் சுமந்து வந்தது. செவியின் வழியே நுழைந்து சிந்தையில் கலந்து இதயத்துக்கும் இதம் சேர்த்தது, மனதுக்கு மகிழ்வை தந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்திக்கும் தித்திக்கும் பாடல்களை தந்து இரவை இனிமையாக்கிய நெஞ்சத்தை களவாடிய கல்வன் 103.3 எங்களது நன்றி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன விதமும் சரி, அழகாக இருந்தது. ரொம்ப கடிதங்கள் அனுப்புனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அடுத்ததான் வந்துட்டு ஒரு விருப்ப பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கைத்தறி நகரை சேர்ந்த குமரன் காரலினிலிருந்து ஸ்ரீதேவி குமரன், சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மான்சி, பிரணீதா அப்படின்னு ஒரு பட்டியலே பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிற பாடல் அண்ணா நகர் முதல் தெரு அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாடல். இதோ நேர்களுக்காகவும் அந்த

0: நேரம் 9:14. நேர்கள் கேட்டு ரசிப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடிதங்களா விரியும் நேர்களின் மனம், அதாவது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேர்களோட மனசை அப்படி கடிதமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களோட விருப்ப காடல்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்ததாக படிக்க போகிற கடிதம் யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்க கேட்டுக்கிற படத்தோட பேர் அன்பே வா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவருக்காகவும் மற்ற அனைத்து நேருக்காகவும் காற்றில் வளம் வருகிறது. இதோ
1: நான்

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இரவு நேரம் 9:19 நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கடிதங்களை வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாரும் வந்து ரசித்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். அடுத்ததாக நம்ம வாசிக்க போகிற கடிதம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் எம் ரம்ஜான் அவர்களோடது தான். அவங்க கேட்டிருக்கிற பாடல் 1000 வாசல் இதயம் அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதை எழுதியிருக்கிறது யார் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜெயச்சந்திரன் ஜானகி ஆகியோரின் குரலில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காட்டலைகளில் விளம்புறது

நேரம் இரவு 9:24, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம வாசிக்க போகிற கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் போடியை சேர்ந்த ரங்கநாதபுரத்தில் இருந்து வி மணி மற்றும் திகழதி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிற பாடல் சட்டம் என் கையில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் காற்றலைகளில் வளம் வருகிறது அனைத்து நேர்களுக்காகவும்.

தாழ்த்து யாரோ அழிப்புள்ளையா.

பிள்ளையாரும் பிரம்மோ

0: தெரிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சு, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட

0: தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவா தான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
1: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின்படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் 9:31. இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்கிறீர் காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம படிக்க போகிற கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையாங்குடியை சேர்ந்த இக்பால் சித்தி கத்திஜா அப்படிங்கிறவங்க வந்துட்டு எழுதியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிற பாடல், விருப்ப பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக வளம் வருகிறது.

நேரம் இரவு 9:37. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடிதமலர்கள். நீங்கள் உங்களோட கடிதங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியானது நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை சின்ன சுக்கிக்குளம் மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு உங்களோட விருப்ப காணங்களையும் விமர்சன கடிதங்களையும் நீங்கள் அனுப்பலாம். அடுத்ததான் நம்ம படிக்க போகிற விமர்சன கடிதம் இல்லை விருப்ப பாடல் வந்துட்டு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் சிங்காரவேல் அப்படின்றவங்க வந்துட்டு மாம்சாபுரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்துட்டு கேட்டிருக்கிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற படத்துல ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காட்டளைகளில் நேர்களுக்காக வளம் வருகிறது.

0: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுது போக்குவீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடாமில்ல நாடு, நாடு எங்களுக்கு என்ன செய்தது?
2: நாடு என்ன செய்தது?

நேரம் இரவு 9:42. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க காற்றல் விரியும் கடிதம் மலர்கள். அடுத்ததான் நம்ம வாசிக்க போகிற கடிதம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அழகர் சாமி டெய்லர் அவர்கள் பலவநத்தம் அப்படிங்கிற ஊரில் இருந்து, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து எழுதியிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இதோ நேர்களுக்காக வளம் வருகிறது காற்றலைகளில்.

நேரம் இரவு 9:47, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கிற பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம் சுல்தான் அவர்கள் கோபுதூர் மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் என்ன திரைப்படத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு சரித்திரம் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில் வளம் வருகிறது.

நேரம் இரவு 9:52. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். கடிதங்களோட நிறைவா இன்னைக்கான கடிதத்தோட நிறைவு கடிதமா ஒருத்தரோட கடிதம் வாசிக்க போறோம். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஏ இளங்கோவன் அவர்கள். பெரிய குளத்திலிருந்து எழுதியிருக்கிற கடிதம். ஜானி திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில் வளம் பெறுகிறது நிறைவு கடித பாடலாக.

நேரம் இரவு 9:57, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் காற்றில் விரியும் கடிதமலர்கள். உங்களோட கடிதங்களை நீங்கள் காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த முகவரியில் அனுப்பலாம். முகவரியானது காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2.

0: நேரம் இரவு 10 மணி.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த ஒரு மணி நேரமும் கவிதையும் கானமுமாய் கேட்டு இணைய காத்திருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் சிநேகிதி ரோசி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு. காதல் பிடிக்குள் சிக்கி காற்றும் திணறுகிறது, கொஞ்சம் இடைவெளி விடு, பிழைத்து போகட்டும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு.
1: கற்பனையில் இருந்தவன் கண்ணெதிரை தோன்றவும் சொப்பனமோ என்று எண்ணியது.

கேட்கும் திசையெல்லாம் இன்னிசை சாரலாய் இசைக்கிறது ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு. கவிதை எழுத சிந்தித்தால் சிந்திக்குள் நீ வந்து விடுகிறாய் கவிதையாக கவிதையாக.

இரவு நேர இன்னிசை பாடலாய் இசைக்கிறது பட்டு சிறகு. பேச நினைத்த வார்த்தைகளும் தூரமானது. உன் அருகே நான் இருந்தால்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு.
1: இழிப்பாற இடம் கேட்டால் இதயத்தில் இணைந்து வாழும் வரம் கொடுத்தான் அவன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு.
1: பார்த்த நொடியே கண்களுக்குள் ஓவியமானாய், காத்திருக்கிறது என் விழிகளும் உன்னுடன் சேர்ந்து காவியம் படைக்க.

கவிதைகளுடனும் காதல் பாடல்களுடனும் கேட்டு ரசிக்கிறோம். பட்டு சிறகு மொத்த கவலைகளும் களைந்து போகிறது. உன் நினைவு தென்றலா என்னை தீண்டும் போது மொத்த கவலைகளும் களைந்து போகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு
1: இருவரி கவிதை ஒன்று இணைந்து எழுதிடுவோம்.

இதுவரை இணைந்திருந்தோம் பட்டுச்சிறகு. கவிதையும் கானமுமாய் வளம் வந்த பட்டுச்சிறகு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் மனதை கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் சிநேகிதி ரூசி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகஹெர்ட்ஸில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாய் நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை முதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்கியவர் ஆர் உமாதேவி அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் கொய்மலர்கள் சாகுபடி தகவல்கள் வழங்குபவர் ஜி சதீஷ், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் அவர்கள், 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். நாளை காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், மும்பை செம்பூர் செந்தில் ஆண்டவர் கோயில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்ணுய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரித்திகா குணால் அவர்கள், 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள், 8:50 சைவாலயன் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், நாளை காலை 8:55 திரையிசை, அதைத் தொடர்ந்து 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குறு மற்றும் சிறுதானிய உணவு முறைகள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி சுகன்யா அவர்கள். நாளை காலை 10:00 செய்தி சுருக்கம் சனேஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம் நிகழ்ச்சி, 10:30 ஈரப்பட பாடல்கள், 11:00 அசத்தல் சந்திப்பு, ராமநாதபுரம் சையது அம்மாள் பொறியியல் கல்லூரியின் அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சி, 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 ஸ்நேகிதியே, 12:30 அசத்தல் சந்திப்பு, ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்பு, 1:30 வசந்த கானங்கள், 2:00 துள்ளல் தாளம். நாளை பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 என்சிஆர்டி வழங்கும் விழமதாரதல் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 ஆட்டக்கலம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், நாளை இரவு 7:00 பாட்டு இது ஹிட்டு, 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கு இடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்திற்கான இந்தி மற்றும் ஆங்கிலத்திலான இருமொழி வர்ணனை கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யப்பட, 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், இயற்கை விவசாயம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இயற்கை விவசாயி எஸ் ரவி அவர்கள், அதைத் தொடர்ந்து வேளாண் தகவல் மற்றும் வேளாண் பழமொழி சிந்தனை, அதைத் தொடர்ந்து விடைபெறும் முன் நாளை இரவு 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சி நேரம், 11:05 தேனும் பாலும், தொடர்ந்து இரவு 12:00 முதல் காலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை நேர்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பாய் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனினும் இனிய கீதமாய் கேட்கலாம் தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தரும் முதல் பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேனும் பாலும். நிகழ்ச்சியை தரும் அடுத்த பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து.

மலையின் சிகர்

இந்த பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.

0: பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
1: நான் என் முடிவை

0: காட்டுவது என்னடி ஜாலம்,
1: சேலத்துப்பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவர்.

வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்

0: பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேனம் பாலம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி தேனும் பாழும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லி. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:01.

இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: சாந்தி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

பருவ மழை மூக்கில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் தெய்தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள்

உலகில் மஞ்சள் என்னடி மாலை என்னடி நாகரீக உலகில் மனமில்லாததை மனம் என்பது மாற வேண்டும் விரைவில் வஞ்சி

செண்டு மல்லிப்பூ போ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

தொந்தனந்தும் தொந்தனந்தும் மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும். வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும். மோகம் என்னும் மாய பேயை நானும் கொன்று போட வேண்டும். இல்லை என்ற போது எந்த மூச்சு நின்று போக

தொடர்பு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் செந்தில்தாஸ் பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி, இசை ஸ்ரீகாந்த் தேவா.

வைர இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. அடுத்து ஒலிக்க வருவது லவகுசா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி இயற்றி ஜே வி ராகவலு ஏ பி கோமலா கே ராணி பாடியது.

நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்கள் நாகஸ்வரம், செம்புலிவாக்கம் செம்புலிவனம் எஸ்ஜி தீனதயாளன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்னம் என் மனம் என தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றியது. ராகம் சாருகேசி, ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபாத மாதம் 12 நாள், பராப வருடம் ஆவணி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3 தேதி வியாழக்கிழமை.

0: உலகம் இருவேறு இயல்பு கொண்டது. செல்வந்தராக இருப்பது வேறு, அறிவுள்ளவராக இருப்பது வேறு. இது ஊழின் காரணமாக அமைவது. குறள் எண் 374, அதிகாரம் ஊழ்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாட்ஸின் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் CS கிஷோர்குமார் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள், கொய்மலர்கள் சாகுபடி தகவல்கள் வழங்குபவர் ஜி சதீஷ், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பொறி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் அவர்கள், 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். இன்று காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், மும்பை செம்பூர் செந்திலாண்டவர் கோயில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். இன்று காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள், 8:50 இசைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள், காலை 8:55 திரை செய், 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குறு மற்றும் சிறுதானிய உணவு முறைகள் பற்றி விளக்கு வழங்குகிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி சுகன்யா அவர்கள், 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும், 10:30 இருபட பாடல்கள், 11:00 அசத்தல் சந்திப்பு, ராமநாதபுரம் செய்து அம்மாள் பொறியியல் கல்லூரியின் அசத்தல் சந்திப்பு, 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 12:02 ஸ்நேகிதியே, அதைத் தொடர்ந்து 12:30 அசத்தல் சந்திப்பு, ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்தின் அசந்ததன் சந்திப்பு, 1:30 வசந்த கானங்கள், 2:00 துள்ளல் தாளம். அதைத் தொடர்ந்து பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 ஆட்டக்கலம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் இந்தியா மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கு இடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ள ஆட்டத்திற்கான இந்தி மற்றும் ஆங்கிலத்திலான இருமொழி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை அஞ்சலாக கேட்கலாம், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், இயற்கை விவசாயம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இயற்கை விவசாயி எஸ் ரவி அவர்கள், அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் பிழை பெருமோன். இன்று இரவு 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறும், அதைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரம், 11:05 தேனும் பாலும், 11:45 தொடர்ந்து 12:00 முதல் காலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை நேர்கள் கேட்ட நிகழ்ச்சி நிகழ்ச்சியும் நேரவும்.

உலகம் இருவேறு இயல்பு கொண்டது. செல்வந்தராக இருப்பது வேறு, அறிவுள்ளவராக இருப்பது வேறு. இது ஊழின் காரணமாக அமைவது. குறள் எண் 374, அதிகாரம் ஊழ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம் பக்தி மாலை.